0: ஆமாம் நேர்களை, நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். கனடாவின் தேசிய கீதமான ஓ கனடா முதல் முதலில் இந்த ஆண்டு பாடப்பட்டது என்று கேட்டிருந்தோம். விடைகளுடன் நேர்கள், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கேள்வியா என்பது போல் இணைந்திருக்கின்றார்கள். பார்ப்போம். விடைகளுடன் நேர்கள், வணக்கம்.
1: வணக்கம் பாஸ்டர் ரவிச்சந்திரன்.
0: சந்திரன் நாங்கோ.
1: ஓ, இதே நாள் 1880 அதன் பிறகு ஜூலை 1st 1980 திரும்ப நேஷனல் அங்கமாக போய் வந்தது.
0: நான் சும்மா ஒரு பகுதிக்கு தான் கேட்டேன், நீங்கள் எல்லாம் சீரியஸா அப்படி எல்லாம் தெரிஞ்சு
1: வச்சிருக்கீங்க. என்ன இது என்ன, நாங்கள் இந்த இங்கே வந்து படிக்கும்பொழுது ஹைஸ்கூலில் இந்த செகண்ட் லாங்குவேஜில் இது இந்த கேள்வியில் வந்திருந்தது.
0: அதுதான் பார்த்தீங்களே,
1: மறக்க முடியாது.
0: மறக்கல, கடுமையாக படித்தீங்களே. என்ன
1: கடிச்ச படிக்க தான் என்னோட உண்மையிலே. அடுத்த உங்களோட திரட்டல் அப்பா, இந்த என்ன மெடிசன் அடுத்தது வாலி, இது உண்மையிலே அது ஒரு பெரிய வேணும். நான் நினைக்கிறேன் நாளாவா இல்லாட்டிக்கு கிழமையா என்னென்று நீங்க எடுத்தீங்க, எவ்வளவு தடவை எடுத்தீங்கன்னு. உண்மையிலே அவர் நல்ல நிறைய விஷயங்களை ஒரு குறிக்க பண்ணி எடுத்துட்டு சுருக்கி வந்திருக்கீங்க. நிறைய பாடல்கள், எம்ஜிஆர் பாடல்கள், சிவாஜின பாடல்கள், அடுத்தது இந்த அதில் உண்மையான தகவலுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை எப்படி நடத்துங்கள் என்று கூறிக்கொண்டு நாளைய தினம் சந்திப்போம்.
0: நன்றி சந்திர, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: சொல்லுங்கள் வெண்பா.
2: ஜூன் 24 1880 கியூபெக் சிட்டியில வரல பாடப்பட்டது.
0: சரி, நன்றி
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: ஓ வணக்கம், நஜயா.
0: ஏன் வாங்கும்
3: இது வந்து 1880 100 வருஷத்துக்கு பிறகு அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. கலிட்டால் நவாலி அவர் தான் இசை அமைச்சிருக்க. நான் இந்த இந்த நாளில் போன வருஷம் அங்கே நிற்கிறேன் கனடாவில்.
0: இதே நாள்
3: ஓ அங்கே நின்றான். கனடாவிலே நல்ல சிறப்பாக அங்கே செய்யணும், கொண்டாடுறோம். நான் மற்ற நாட்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று ஒரு 30-40 பேருக்கு மேலே நின்று 20 ரூபா வெடி கொளுத்தி பெரிய ஆரவாரம் பாட்டிக்கெல்லாம் போடுவாங்க. நல்ல சிறப்பாக இருக்கும். நல்ல நன்றி.
4: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். சொல்லுங்க மூர்த்தி.
4: நன்றி.
0: ஆமாம், அது ஜூன் 24 1880 இன்றைய நாளைத்தான் முதல் முதல் தேசிய கீதம் பாடப்பட்டது. தேசிய கீதம் பொதுவாக ஓ கனடா என்ற அந்த தேசிய கீதம் 1880 ஜூன் 24 கியூபெக் நகரில் நடைபெற்ற செயின்ட் ஜீன் பாப்டிஸ்ட் தின கொண்டாட்டத்தின் போது பாடப்பட்டது. இன்று அங்கு விடுமுறை, கனவிற்கு தெரியும். இன்றைக்கு கியூபெக் மாகாணத்தில் இன்று விடுமுறை தினம். அதை வைத்து தான் இந்த கேள்வி எடுத்தினான். அங்கிண்டைக்கு எல்லாரும் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு போகாமல் வீட்டை நிற்கினான். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தேசிய கீதம் பற்றி இதன் இப்பாடலுக்கான இசையை கனடாவின் தேசிய இசையமைப்பாளர் கலிஸ்கா லவாலி என்பவர் தான் வழங்கியிருந்தார். இப்பாடல் முதல் முதலில் பிரெஞ்சு மொழியில் தான் எழுதப்பட்டது. கவிஞரும் நீதிபதியுமான

ரூத்தியே இதன் பிரெஞ்சு வரிகளை எழுதினார். இந்த பாடல் ஆங்கிலம் பேசுவதை பிரபலம் அடைந்தது. 1908 ரோபர்ட் ஸ்டான்லி வியர் எழுதிய ஆங்கில பதிப்பு அதிகாரப்பூர்வ வரிகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பாடல் இயற்றப்பட்டு சரியாக 100 ஆண்டுகளுக்கு பிறகு 1980 ஜூலை 1ஆம் தேதி கனடா நாடாளுமன்றத்தில் தேசிய கீத சட்டம் மூலம் நாட்டின் அதிகாரப்பூர்வ தேசிய கீதமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் வாய்ந்த கனடாவின் தேசிய கீதம் ஓ கனடா 1880 ஜூன் 24 இன்றைய நாளில்தான் அது முதல் முதலில் பாடப்பட்டது. இன்று அந்த தினம் கியூபெக்கில் மிக சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இன்று இணைந்து கொண்ட வெண்பா, டன்மில் சந்திரன், சாரா, நோர்வேஜியா, குகதாஸ், பவான், குணம், தேவகுமார், மூர்த்தி, நம்பிராசை ஆகியோருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றொரு நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவதுடன் காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஆண்ட்ரியா, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யாண்டி மேலத்தை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

cartera, cartera, cartera.

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
1: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக CK செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்
2: வட்டி வெறும் 1.5% இருந்து
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
4: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
5: அதிகாரம் 17 அழுக்காராமை விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: ஜூலை 4,
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoo.ca.

0: Modul HD, Topul HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- டாலர் வரை பெறுங்கள். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபிசெல்வம்.
3: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
3: 9699 James Street, Maple.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

ஜல்லிக்கட்ட தூக்க வெள்ளக்காரன் போட்டான் ஸ்கெச்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பாஸ்கெச்சு, சிதாவ தூக்க ரவன் நந்தான் போட்டான் ஸ்கெச்சு, ரவனுக்கு பண்ண தல

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
3: Music Connects.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Experience radio like never before. Tamil HD Radio.
5: Tamil FM.
4: Now in hybrid digital.

0: இரண்டு முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com. Hare Hare Mahadev Ki Jai.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar khlamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775
3: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின்.

அதிகாரம் 17. அழுக்காறாமை. விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆ தமிழ் எச்டியின் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நீங்க நலம் தானே?
1: நாங்கள் நல்ல சுகமாக இருக்கின்ற. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நலம். நீங்க கேட்ட இதுக்கு வந்து நான் கலிங்காடு பரத்ரமேந்தோ. ஊரை பத்தி சொல்றது அந்த அப்படியா? ஊரை பத்தி
1: ஊரை பற்றி இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ புலம்பெயர் நாட்டில் நிறைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே இங்கே இருக்கின்றது. இந்த நாடு எல்லாருக்குமே பிடித்திருக்கிறது தான். புலம்பெயர் நாடு எல்லாருக்குமே பொருளாதார ரீதியில் உயர்ந்திருக்கிறபடியோ எல்லா விடயங்களிலுமே பிடித்திருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய தாய் நாட்டில் இருக்கிற சில விடயங்கள் இங்கே இருக்காது. இவ்வளவுதான் இருந்தாலுமே, ஆனால் அந்த தாய் நாட்டினுடைய சில விடயங்கள் எங்களுக்கு இங்கே இருக்காது. அது என்னவாக இருக்கு?
2: ஒரு நான் எல்லாம் இருக்கைக்குள்ள இந்த சண்டியாதிகள் பிரச்சனைகள் இல்ல, நல்ல அமைதியா இருக்கு. மூர்ச்சனம் சொந்தக்காரர் அப்படியே இருப்பினும் எல்லாருமே நாங்க வளர மாட்டோம். அந்த வீடையும் சொந்தக்கார வீடுகள்ல போய் சாப்பிடலாம் கொள்ளலாம இல்லாம இருக்கும். மற்றது
1: ஒற்றுமை கூடுதலாக இருக்கும். அப்படியா? ஒற்றுமை கூடுதலாக இருக்கும். அப்படியே
2: ஒற்றுமை கூடுதலா இருக்கும். ஒருத்தனை பயப்பட தேவையில்லை. ஒன்று களவுகளோ அதுகளோ ஒன்றுமே அங்க பயம் வந்ததுமே அப்படியே தேவையில்லை. ஒவ்வொரு வீடுகளுக்கும் போயிடலாம். சோதனங்கள் மாதிரி பல இறக்கொள்றது. ஆனா இருந்து அந்த ஜாலியா இருந்த காலம் கேட்டால் சந்தோஷமா நான் இருந்தேன். இவ்வளவு காலத்துக்கு என்ன பொறுத்தவரையில இப்ப இருந்தாலும் சந்தோஷமா இருந்த காலம் வந்து ஏன் படிச்சுதான் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற காலம். அந்த காலத்துலதான் எங்களுக்கு வேலை இல்லையோ ஒன்றுமில்லையோ வெளிநாட்டு மோகமும் வந்துட்டு ஓ போறதுக்கு. அப்ப எஸ்எஸ்சி எல்லாம் நல்ல ரிசல்ட், ஆனா ஏழு அண்டைக்குள்ள பர்பஸ்லியா ஃபெயில் பண்றதுக்காண்டே எழுதுறது. ஆனா எழுதி போட்டு அதுல இருக்கிறது வெளிநாடு போறதுக்காக படிச்சுட்டு சொல்றது சொல்றது ஒன்றுமே கண்டு. நேரத்துக்கு வீட்டுல
1: சொல்லுங்க,
2: நேரத்துக்கு வீட்டுல சாப்பாடு விடும், மூன்று வேலை சாப்பாடு மேந்த படிச்சுட்டு தானே இருக்கிறாம. ஏழு படிச்சுட்டு அண்ணானே ரிசல்ட் வர மட்டும் தெரியாதானே கோட்டை வருது அதுகள். அப்ப அப்படியே இருந்தோம். அதே நேரம் ஊர்ல அந்த செக்யூரிட்டி கார்டு வேலையில் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறது, பள்ளிக்கூடம் முடிஞ்சு வர்றது, லஞ்ச் பிரேக் அது எல்லாம் கவனிச்சு கொண்டிருப்போம் கொள்வோம். ஓ, எல்லாம் எல்லா இதுகளும் நாங்களே பார்த்து கொண்டிருப்போம். ஊருக்கும் உதவி, அதே நேரம் கோயில் திருவிழாக்கள் அதுகளுக்கெல்லாம் இருந்து இதண்டி உதவி செய்யறது கொள்றது, அன்னதானங்கள் அதுகள் செய்யறது கொள்றது, எல்லாமே நல்லதுகள் தான் செய்து கொண்டிருந்தோம்.
1: கண்டிப்பாக அதை நாங்கள் சொல்ல வேணும். இப்போ கோயில் வழிய அந்த திருவிழாக்கள் அந்த அன்னதானங்கள் எல்லாம் இப்போ புலம்பெயர் நாடுகளில் இவ்வளவுதான் நாங்கள் கோயிலுக்கு போனாலும் அந்த தாய் நாட்டில் அந்த அதனுடைய அந்த கடலை விற்பார்கள், அந்த நிறைய நிறைய குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் விற்பார்கள்.
2: நல்லூர் திருவிழா அதுகள் அப்படி அதுகள் எல்லாம் நல்லா அன்னதானத்துக்கு அந்த அரிசி சேர்க்க போகைக்குள்ள அந்த ஸ்கூல் பிள்ளைகளை பார்க்கலாம் கொள்ளலாம். காசு சேர்த்து திருவிழாக்கள் சேர்ந்து கொள்றது எல்லாம் நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் அதுகள் இல்லை. இங்க என்ன இருந்தாலுமே என்ன சொல்லுங்க, அந்த அந்த மண் அந்த மனம் இல்லை.
1: கண்டிப்பா. ஆமா,
2: அது அது மாதிரி அந்த இளநீர் கல்ல இளநீர் பிடுங்கி குடிக்கிறது கொள்றது எல்லாமே எல்லாமே ஒரு ஜாலி. ஆனா டைமுக்கு இடப்பட்டவங்கள நேரத்துக்கு எழும்புறதுன்னா அங்க இலங்கையில வேலை இல்லாம இருக்கீங்கதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த பிள்ளைகளை அனுப்புறதுக்காக 8 மணிக்கு அவை போய் நீடியும் நாங்கள் போய் வைக்க போக மாட்டோம். நாங்க இருப்போம் செக்யூரிட்டி கார்டுகள். அதுவும் இப்ப எழும்புற வேலை நேரம்

0: மறக்க முடியாத ஒரு விடயம்.
1: அது மட்டும் இப்ப இப்ப விட்டாலும் அதான் செய்வேன். போனாலும் அது இதுதான் இருந்து அதுதான் செய்வேன். அதான் எனக்கு ஆசைன்னு உயர வேண்டும் இல்லை. என்ன எல்லாமே என்னட்டுத்தானே வெளிநாடுக்காகவே நான் வெளியாடு வலிக்கிறது. என்ன அவையில் மாத்திரம் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு கப்பல்ல என்ன நங்கூர தங்கி கையில மோதிரம் அதுகள் ஒண்ணு ஏன்னு அந்த அதுகளுக்கே வலிக்கிட்டது. பிறகு எல்லாம் ஒன்றுமில்லாம இருக்கு தானே. பாப்போம் உதாசன் கப்பல்காரர் தான் சொல்லுவார். பாப்போம்.
0: நன்றி நன்றி. நன்றி
1: வணக்கம்.
0: நன்றி. ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ரஜி குபதாஸ்.
0: வணக்கம்.
2: சொல்லுங்களே.
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறேன். நம்ம பேரன் வந்து அங்க இருந்து கலாட்டா பண்றதுல நான் ரூமுக்கு உணர்ந்துட்டேன்
0: போனேன்.
2: வாங்கல் வந்து இந்த கனடாவுக்கு புலம்பெயர்ந்தது. நிச்சயமாக நான் அந்த பணம் தேடும் நோக்கத்தோடு அப்படி வலிக்கிடையில பணம் தேடும் நோக்கத்தோடு என்னுடைய வாழ்நாள் அமைஞ்சது கப்பல் வாழ்க்கை.
0: கப்பல் வாழ்க்கை
2: எல்லாத்தையும் முடிச்சு நாங்கள் திருமணம் செய்து ஊரோட வாழ்வோம் என்று ஊருக்கு போனால் அப்போதான் ஆரம்பிச்சது 83 இனக்கலவரம். அப்ப அங்கே இருந்து வாழ்ந்த காலங்கள் மிகவும் கொஞ்சம் கஷ்டம். பயந்து அங்கேயோடி இங்கேயோடி கொண்டாடிப்பட்டு தம்பியையும் அம்மாவையும் இழந்து தம்பியை நேவி சுட்டுக் கொண்டார்கள். அம்மா விமான கொண்டு வீச்சில். அதுக்கு பிறகும் நானும் 2-3 தரம் அடி வாங்கிட்டேன் அங்க. அதுக்கு பிறகுதான் பார்த்தோம் இனிமே இங்கே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது எப்படியாவது போவோம். ஆனா போவதா இருந்தால் கனடா என்று தான் தீர்மானிச்சு. ஏனென்றா கனடாவுக்கு நான் முதலே வந்திருக்கிறேன். ஒரு 8-9 தடவை வந்திருக்கிறேன். அப்ப வந்த போது எனக்கு இந்த நாட்டின் அழகு அந்த காலமே பிடிச்சிருந்த அந்த அழகும் தூய்மையும். ஆனா அதே அழகும் தூய்மையும் இப்போது இல்லை.
0: இப்பொழுது இல்லை.
2: ஓ அந்த நேரம் நாங்க வந்த போது இது அழகு நல்ல அழகா இருக்கும். அந்த ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நிறைய பூமரங்கள் அதுகள் இதுகள் மற்றது எல்லோரும் ஒரு கலகலப்பாக வாழ்ந்த காலம் ஒன்று இருக்கு. அப்ப நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தது நான் 88 புலம்பெயர்ந்து வந்தேன். 88 வந்த போது இந்த கனடா எங்களை எப்படி வரவேற்றது? வந்த உடனே எங்களை தந்து எங்களுக்கு பெட்டில இருந்து மேட்ரஸ் பெட்டு போர்வு எல்லாம் தந்து எங்களுக்கு இருப்பிட வசதியும் தேடக்கூடிய வகையில் வெல்ஃபேரையும் தந்து விட்டார்கள். அப்ப நாங்கள் அந்த காலத்துல நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்தோம். பிறகு குடும்பம் வந்த பிறகு நான் இருந்த இடம் வந்து டவுன் டவுன்ல ஒரு ஜேமிசன் அவென்யூ. அங்க வந்து 2 பக்கம் குறைஞ்சது ஒரு 20 கட்டிடங்கள் இருக்கு. 20 கட்டிடங்களிலும் இளைஞர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு 2,000-1,500 பேராவது இருப்பார். எல்லாம் அங்கே அந்த இடத்துல இருந்த போது நிச்சயமாக யாருக்கும் நாங்கள் புலம்பெயர்ந்த சிந்தனை வராது. அப்படி எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் நேரம் வந்தா எல்லோரும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பாடசாலைக்கு வருவார்கள். எல்லோரும் ஒன்றாக இறங்குவார்கள். பீச்சுக்கு போனா ஒன்றாக பீச்சில் ஒரே கூட்டமா இருப்பார்கள். பார்க்குக்கு போனா அப்படி. அப்ப மகிழ்ச்சியாகத்தான் இந்த நாடு வரவேற்றதும் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கை அமைத்துக் கொண்டதும் எல்லாமே நடந்தது. அப்ப பிள்ளைகளும் எல்லா வசதிகளோட
0: சொல்லுங்க. இருந்தாலுமே இந்த தாய் நாட்டில இப்ப கூட
2: அதை சொல்றேன் அதை சொல்லிட்டு வா
0: சொல்லுங்க.
2: அப்ப இங்க வந்து நாங்கள் உழைத்து எங்களுக்கு மிதமிஞ்சி நாங்கள் பணத்தை சேர்த்து எல்லாம் செய்து முடிஞ்சது. பிள்ளைகளையும் கரை சேர்த்து முடிஞ்சது. ஆனா இப்போ நாங்க ஊருக்கு போனால் அங்கே எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன காரணம் என்றால் நான் ஊருக்கு போவதற்கு தெரிவு செய்கிறது வந்து 9 மாதம் தான். 9 மாதத்துல போனால் அந்த வாடை காட்டு ஆரம்பித்து விடும். ஏதாவது கடலோர கிராமம். அப்ப அந்த கடல் வாசனையும் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியாது, அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த கடல் காத்துல அந்த வாட காத்துல ஷர்ட் பட்டன்களை கலட்டி விட்டு அந்த காத்து நெஞ்சிலையும் பிடிக்க சுவாசித்தால் ஆயுள் 6 மடங்காக அதிகரிக்கும்.
0: சொல்லும் பொழுதே அவ்வளவு ரசனையா இருக்கிறது.
2: நிச்சயமா அங்க போன உடனே என்னுடைய வெயிட் எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். என்னுடைய பாரம் உடல் பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி. 400 நோயாளி எனக்கு பிரஷர் இருக்கோ அது இருக்கோ எந்த சிந்தனையும் இல்லை. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை.
0: ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்வார்கள் மறந்து கூட, இங்கே மறந்து பாவித்தால் கூட, சில இப்போ கொலஸ்ட்ரால் எல்லாம் மறந்து பாவித்தால் கூட தாய்நாட்டுக்கு போனால் அந்த கொஞ்ச நாளைக்கு தங்களுக்கு பாவிக்க தேவையில்லையு.
2: ஓ நிச்சயமா, அந்த உடலால நீங்கள் உணர்வீர்கள், எல்லாரும் உணர்வார்கள். அப்போ அந்த நவம்பர் மாதத்தை தேர்ந்தெடுத்தால் நவம்பர் மாதத்துல அந்த குளிரான காலம் மழையும்தான், மழை நேரம் ஒதுங்குறது, மழை இல்லாத நேரம் அந்த மரங்கள் எல்லாம் பச்சை பசையில் என்று அழகாக இருக்கு, பழங்கனிகள் எல்லாம் கிடைக்கும். மேற்காலமாக இருந்தாலும் கரத்த குழம்பான் மாம்பழம், நல்ல வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், மருத்துவ வாழைப்பழம், இரத வாழைப்பழம், பலாப்பழம் எல்லாமே கிடைக்கிற காலம். மற்றதுக்கு மீன் வாங்க போனால் மீன் கொஞ்சம் கஷ்டம் தான், அந்த நல்ல மாறி காலத்துல அதனால உயர் மீன் பிடித்து வந்த மீனை உடனே வாங்கி கொண்டு வரலாம். அப்ப அப்படிக்கெல்லாம் நாங்க சமைச்சு அங்க சாப்பிடும் போது மற்றது காத்திய போய் மார்கழி வந்தால் மார்கழி மாசத்துல அந்த ஊர் எல்லையிலிருந்து அடுத்த ஊர் எல்லையான 4 மணிக்கு 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள அந்த சங்கோதி கொண்டு தேவாரம் அந்த திருவம்பாவை பாடிக்கொண்டு வருவார்கள், பந்தங்களை எல்லாம் எழுப்பி விடுவார்கள். அப்ப நாங்கள் அந்த திருவம்பாவுக்கு கோயிலுக்கு போறதுக்கு 4 மணிக்கு ஒலம்பி குளிக்கவன் அங்க வந்து அந்த 4 மணிக்கு அந்த நேரம் மழை பெய்து கிணறுகள் எல்லாம் நல்ல உயரத்துக்கு தண்ணி வந்திருக்கு. ஆனால் அந்த 4 மணிக்கு நாங்க வாளியில் அள்ளி தண்ணிய பார்த்தால் அந்த கிணத்து தண்ணி சுடும், அவ்வளவு ஆசையா இருக்கும் வாக்க வாக்க. அப்படி குளிச்சு விட்டு நாங்கள் கோயிலுக்கு போய் திருவம்பாவது வெளியே 6 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அப்படி அந்த
0: வருதண்டி தெரியாத மாதிரி இருக்கும்.
2: ஆமா, அதன் பிறகு தைப்பொங்கல் பட்ட திருவிழா, பிறகு மாசி மாதம் கொஞ்சம் பனிக்காலம், பனிக்காலம் கொஞ்சம் நுழம்புகளும் பெருமானா அதுக்கு இப்ப அங்க சகல வசதிகளும் இருக்கு. அந்த பிளக்கில அடிச்சு விட்டால் நுழம்பு இல்லைக்கே வராது, 6 மணிக்கு கதவை பூட்டினா ஒரு நுழம்பும் கிடைக்காது. ரெண்டாலும் மகிழ்ச்சியா தான் நாங்க வாழ்வோம் அந்த காலம். சித்திரை மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் வெப்ப அலை வீச துவங்கும். அப்ப சித்திரை மாதம் நாங்கள் அந்த வெப்ப அலையை தாங்கிக் கொள்ற சக்தி வேண்டும். திருவிழாக்கள் அதுகள் எல்லாம் போவோம், அன்னதானம் சாப்பிடுவோம், நிறைய அன்னதானங்கள் சாப்பிடுவோம், எல்லா வசதியும் இருக்கு.
0: வெப்ப அலை வீசினாலுமே அந்த காற்று அந்த வெப்பமாக இருந்தாலும் கூட நிறைய மரங்கள் அங்க வந்து நிறைய மரங்கள் இருக்கிறபடியா அந்த அது ஒரு வித்தியாசமான ஒரு காற்றாக இருக்கு.
2: இல்ல இல்ல, இந்த நேரம் காத்து இருக்காதுங்க.
0: அப்படியா?
2: அந்த காத்து வர்றதுக்கு அந்த வாட காத்து முடிஞ்சு தென்மேற்கு பெற பேச்சு காத்து சோழ காத்துன்னு சொல்லுவோம், அந்த காத்து வர்றது மே நடுப்பகுதியில அல்லது கடைசி பகுதியில வந்தாரு. அந்த காத்து வந்தால் அதுக்கு பிறகு இதமா இருக்கும், ஊர்ல இருக்கலாம், நாங்க வருஷம் இருக்கலாம், ஏனென்றால் நாங்கள் அங்கே பிறந்த வளர்ந்த மண், அந்த மண்ணில மண்ணுக்காக தயாரிக்கப்பட்ட உடம்பு தான் எங்களோட உடம்பு. இங்கே வந்து பலவித சுழற்சிக்கும் நாங்கள் வாழ்ந்து பழகிட்டோம். ஆனா அங்க போனால் கொஞ்சம் அந்த சித்திரை மாசம் கடைசி வைகாசி நடுப்பகுதி மட்டும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கு பிறகு நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் வேலைப்பழை இருப்பவர்கள் போய் எவ்வளவு காலம் நிக்கலாம்,
0: நிக்க முடியாது,
2: என்ன போல ரிட்டை பண்ணாக்கள் போகலாம். மற்றது இன்னொன்று, இங்கே நாங்கள் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்டுக்கு 6 மாதம் காத்திருக்க வேண்டி இருக்கு.
0: கண்டிப்பா
2: அங்க காலையில வைத்தியம் என்ன, காலையில நோயண்டா 10 மணிக்கு நாங்கள் டாக்டர்கிட்ட போய் பிரைவேட்டா காசை கொடுத்து உடனே வைத்தியம் செய்து கொண்டு வரலாம்.
0: கண்டிப்பா
2: சர்ஜரி எல்லாம் எல்லாமே இப்ப கை கட்டிய தூரத்துல இருக்குது. ஆனால் அங்க இப்ப நிம்மதியான வாழ்க்கை, அதாவது இதுக்கு பிறகு, அதாவது பென்ஷன் எடுத்த பிறகு.
0: பென்ஷன் எடுத்த பிறகு
2: ஆமா, அதுக்கு முந்தி எப்படியோ நாங்கள் இங்க வேலை செய்யணும், 65 வயது ஆனா வேலை செய்ய தனவன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆனா இந்த நாடகங்களை வரவேற்று நல்லா தான் வச்சிருக்கு. நாங்கள் ஒரு தரம் இந்த நாட்டை விட்டு போற மேலம் தன்மையோட ஒரு தரம் இல்லை.
0: ஆமா, அதை நாங்கள் மறக்கவும் மறக்கவும்
2: முடியாது, மறக்க முடியாது, கடைசி வரையும் மறக்க முடியாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: நன்றி,
0: அழகாக நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்டிருக்கேன். நன்றி
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், தவம் பேசுறேன், எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறீங்களா?
0: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம், நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டோம், சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க கேட்டவர்களுக்கு முதல் வந்து கடை நாள்ல எந்த குறையும் இல்லாத நல்லா தான் இருக்கிறான், முதல் அதை சொல்லி நன்றி சொல்லி தெரிவிக்கணும்.
0: கண்டிப்பா.
3: ஓகே, ஊரன்று சொன்னா அந்த காலம் அங்க நாங்க வாழ்ந்த வாழ்க்கையில இங்க பப்பீதம் கூட இல்ல, பண வசதி இல்லாம இருக்கு, சந்தோஷம் இல்லை என்று சொன்னால், நாங்கள் தை மாதத்தை ஆரம்பிச்சாலே தை மாதம் வரும் பொழுது அந்த பொங்கலுக்கு ஒரு ரெண்டு உலகக்கு முன்னாலே அந்த பாம்பு புத்து அந்த அதை வெட்டி அடுப்பெல்லாம் பிடிச்சி வச்சிருவோம். தைப்பொங்கல் நாலு படியெல்லாம் கொளுத்தி இரவு கோலம் போட்டு தோரலாம் கட்டி பொங்கல், அது சந்தோஷம். அப்படியே போல இந்த என்ன பங்குனி திங்கள் அம்மன் கோயில்ல எங்கட இப்ப வந்த இது என்னே தெரியும், கஞ்சி ஒவ்வொரு திங்களும் இந்த கஞ்சி வாப்பு நடக்க அது ஒரு சந்தோஷம். அப்படி வருஷப்பரப்பு வந்தா அது ஒரு கொண்டாட்டம். தீபாவளி வந்து சொன்னா அதை அதை விட கொண்டாட்டம். சாப்பாடு அந்த தான் ஃப்ரீடமா படம் எல்லாம் பார்த்து எல்லாம் செய்யற அப்படி அப்படியான வாழ்க்கை வாழ்ந்தது. அதை விட எங்கட ஊர்ல வருஷம் வருஷம் விளையாடி போட்டு வைத்தார்கள். அது முடிந்து ஒரு மாதத்துல ஆண்டு விழா நடக்கும். ஆண்டு விழா நடக்க ஆண்டு கால சைக்கிள் ஓட்ட போட்டி நடக்கும், மற்ற மருதன் நடக்கும். அந்த ராமா எல்லாம் போடுவார்கள், மூன்று நாள் ராமா எல்லாம் போடுவார்கள். நாங்கள் சின்னாக்கள் அப்புறம் நானும் ஒரு என்னது 19 வயது நாள் ராமன் நான் முகரியத்தில் நடிச்சோம். இந்த சொந்த ஸ்டோரியை வச்சு பண்ட வசதி எல்லாம் இங்க இல்லை, நாங்கள் அங்க இருந்திருந்தா வருஷம் வருஷம் எங்க ஊர்ல நான் சொன்ன விளையாட்டு போட்டி நடக்கும், ஆண்டு விழா நடக்கும், எனக்கு நடிக்கிற திறமை என்னட்டு இருக்குது. அதனால நானும் வருஷம் ராமா போட்டு இருந்துட்டோம். அது இப்போ நினைச்சு கோவலப்படுவேன். இங்க வசதியா இருக்கிறோம், அங்க சந்தோஷம் இல்லை. அதே போல முந்தி அதே போல நாங்கள் இங்க வந்து கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு கூட டைம்கள் கிடைக்கிறது சரியான அருமை. அங்க அப்படி அண்டு இல்லை. முந்தி இருக்கும் போது சொக்கர் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், கொஞ்சம் வயது பொல்வியல் விளையாடுவார்கள். அதாவது கிளி தட்டு கிட்டி வெள்ளு அதை போல சந்தோஷம் வேற இல்லை. மழைக்காலம் வந்தா இங்கேயும் என்ன தூண்டில கொண்டு குளம் தூர குளங்கள் இருக்கும் தேடி போடுறது, மீனை பிடிச்சு கொண்டு கிணத்துக்கு விடுறது, சாப்பிடுறது இல்லை. மீன குளத்துல பிடிச்சு கிணத்துக்கு காம்பிடுறா, சாப்பிட மாட்டான் மதுகளை. அப்படியே அது ஒரு சந்தோஷம். அதை விட எங்கடா கீரிமேல அதை மறக்க முடியுமா? கீரிமேலம் அதை மறக்க முடியாத வாழ்க்கை உண்டு. அப்படி அங்க சந்தோஷம் உண்டு சொன்னா அங்க அளவில்லை. அதை இங்க எல்லாரும் மிஸ் பண்ணிட்டேன். இங்க என்ன வாய்ப்பு வசதி பண்ண என்ன இருந்தாலும் அங்கத்த சந்தோஷம் அது மட்டுமா? இங்க வந்து அங்க எல்லாம் ஊர்ல உள்ள சொந்தக்காரன் மாறி மாறி விசேஷம் பெரும் எல்லாரும் எல்லா விட்டவும் கல்யாணம். இது இங்க கனடா வந்து எங்க பக்கத்து விட்டு சொந்தம் மச்சான். அதே 12 வருஷம் எங்கேயாவது அத்தியம் ஊராக்கன கல்யாணம் வந்தப்ப நான் இவ்வளவு சந்திக்கிறேன். இனம் சேனமண்டான யாரெண்டான
0: உண்மைதான்.
3: இவன் சவரங்கள இவன் சவரங்கள இருந்தாலும் போய் வர்றது டைம் இல்லை. இருந்தாலும் வேலை பிள்ளை எல்லாருக்கும்
0: கண்டிப்பா
3: அங்க அப்படி அங்க சொந்த பேர். அதை விட முக்கியம் சொல்லணும், எங்க அப்ப இருந்து சுருட்டு கொம்பன் வீட்டை வச்சிருந்தவர். ஒரு 10-12 பேர் சுருட்டுனர். அப்ப அவருக்கு அப்பாவுக்கு இந்த கோண்டாலும் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாரு சுருட்டுக்காரரான். தீபாவளி வர்றது ஒரு கிழமைக்குள்ள எங்களோட ஒரு 5 ஆடு விற்கும். 5 கிடாவுக்கு கட்டி விட்டுருக்கணும். குழந்தை அடிச்சா அந்த பிரியப்படம் ஒருத்தர் வந்து ஆடெல்லாம் பட்டி இதன்று அங்கே அவைய பிரிய காத்திலே அங்கே 10 பேருக்கு கல்லெல்லாம் கொண்டு வச்சு தெத்தமெல்லாம் பறத்து கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு அது ஒரு சந்தோஷம் நாள். அது அது போகும். அப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டான் அங்கத்த சந்தோஷம் ஏனி கிடைக்கும்னு சொன்ன தெரியாது. நான் அடிக்கடி நினைச்சு பாக்குறது ஒன்றே உண்டு, அங்க இருந்தா வருஷம் வச்சு ஒரு ராமன் நடிச்சிருக்கலாம், பாட்டு பாட்டு அதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் இருக்கிறத ஒன்றும் இல்லாம போயிட்டு. ஆனா இதே மாதிரிதான் இது என்ன வீடு வீடு பக்கத்துல ஊர் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ். அதையும் தரிசனம் தரிசனம் அதையும் இதுல அந்த இலங்கைத்தம்மன் கோயில் இருக்கு, அந்த திருவிழாக்கு நாங்கள் போடுறாங்களோ அதுல நல்ல பிடிக்கக்கூடிய ராமாலாம் சாரி ப்ரோக்ராம் நடக்கும். மற்ற விலாசினி கோஸ்டன் சொல்லி அந்த சின்ன மூலம்னு சொல்லுவார்களப்ப அதெல்லாம் நடக்கும். அது முடிய இவர்களும் அதுக்கு தர்சனம் ஆண்டுடா போடுவினும் ராமாலா நடிப்பினும். அது மெயினா நடிக்கிறது இது என்ன மோஸ்ட்லி ஃபேமிலியா மெயின் அதுக்கு இல்ல, 4-5 ராமா போட்டால் இது என்ன ராம முக்கியம் அங்க இருக்கும். அப்படியான அப்படி எல்லா அதை விட நல்லூர் திருவிழா செல்வ சன்னதி எல்லாம் நல்லது. 25 நாளும் நான் விடிய போவேன், புரோட்டா செய்யறனால் இரவு ஒவ்வொன்றாலும் இரவு போவேன். அப்படியான சந்தோஷம் அது. அந்த கடல் எல்லாம் முகண்டி கொண்டு வந்து அந்த பந்தல்ல இருந்து அது சாப்பிட சந்தோஷம் இல்லை. அப்ப என்ன தண்ணீர் பந்தல்ல தண்ணி குடிக்கிற ஜூஸுகள் மோறுகள் ஊறுகா தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் போயிட்டு இது என்ன சொன்ன மாதிரி நாங்களும் பந்தல்ல இருந்து போற வர அழகான பெண்களை பார்த்து ரசிச்ச நாட்களும் உண்டு. அதெல்லாம் இங்கேயும் போச்சுது. ஆனா எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போச்சு. இப்ப நான் இங்க என்ன மன ஆறுதலுக்கு பிரண்டர்ல சாரி மிசால ஏதுக்கம்மன் கோயிலுக்கு போய் அடிக்கடி இந்த சமையல் தொண்டு செய்யறது குச்சின் வேலைகளுக்கு அதுக்கு நிக்கிறது. இப்ப வார 28ஆம் தேதி நம்ம கொடியேறு துக்கியம் எங்க போனா இப்படிலாம் அங்கான் நிப்பன். ஒரே சமையல்களுக்கு அங்கான் நிப்பன் சந்தோஷமா போகும். ஆனா அங்கத்த சந்தோஷம் இங்க இல்ல. எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், நீண்ட நேரம் பேசிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி. மற்றவர்களுக்கும் வாய்ப்பா
0: கொடுக்குறேன்.
3: இல்ல மற்றவர்கள் கன்னடம் பேச எங்களுக்கு கடுப்பா இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன். என்ன மாதிரி அவர்களின் சந்தர்ப்பம் கொடுக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. ஆனா இப்படி இருக்கும் மனதை நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தாரணி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் தாரணி. நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
4: நல்ல சுமா இருக்கும். நான் சொன்ன வார்த்தை என்னண்டா, எனக்கு இங்கேயும் அங்கேயும் வந்த நான் முஸ்லிம் வந்து நிக்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷன் வர்றதுக்கு தர நியூ இயர் பொங்கல் அதுல வந்து அங்க செலிப்ரேட் பண்ணிக்க அந்த ஊரோட ஒத்து செலிப்ரேட் பண்ணிக்க அந்த ஒரு ரியல் ஃபீல் இருக்கும். இங்க வந்து எங்கட வருஷம் வர்றது எங்கட வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கட பக்கத்து ஊர்ல பக்கத்து வீடு எல்லாம் ஒரு தமிழ் ஆக்கள் இல்லை. அப்ப நான் வருஷப்பட்டு சொன்னா எங்களுக்கு மட்டும்தான் அது வருஷப்பட்டு மற்றவைக்கு ஒருத்தருக்குமே தெரியாது. தீபாவளியாண்டான்னு அதுதான். இப்ப பொங்கல் சொன்னா நாங்க வீட்டுக்குள்ளேதான் செய்வோம், அது பக்கத்து வீடுக்கே தெரியாது. அந்த அப்படியான விஷயங்கள் வந்து எனக்கு ஊர்ல பிடிக்கும். ஆனா இப்ப நான் இப்ப போன வருஷம் போய் வந்துறாங்க, இப்ப ஊர்லயுமே அந்த மிஷினரி லைஃப் தான் இருக்குது. இப்ப எந்த தங்கச்சியாக டியூஷன் டியூஷன் வந்து பிள்ளைகள வாரது ஸ்கூலால வரது ஏத்துறது இறக்குறது ஏத்துற இறக்கு வீட்டுல அந்த பிள்ளைய விளையாடுறதுக்கு கூட அவளுக்கு நேரம் இல்லை. இப்ப அந்த முந்தி நாங்க வளரக்க இருந்த காலம் போயிட்டு இனியாவது வரவே வராது. ஏன்னா அது இப்ப அந்த லைஃபும் இங்க மாதிரியே வந்துட்டு ஒரு மிஷினரி லைஃப், வேலை போறோமா வீட்டை வாரமா பிள்ளைகள டியூஷனை கொண்டு வரோம் சமைக்கிறான் சாப்பிடுறான் படுக்க அவ்வளவுதான். அந்த நாங்க முந்தி போய் பக்கத்து வீட்டுல நாலு வீட்டுல சேர்ந்து கிளிப்பட்டு விளையாடி ஓடி விளையாடி அம்மா அடிச்சு பிடிச்ச வீட்டை வாங்க சொல்லி அப்படியான காலம் எல்லாம் இப்ப இல்லை அங்க. அப்ப இந்த அதோட வந்து இப்ப நாங்க இங்க வந்து இப்ப நான் எல்லாம் 19 வயதுல இங்க வந்துட்டேன். ஊர்ல இருந்ததை விட இங்க இருந்ததுதான் நாங்க கூட. அப்ப எங்களுக்கு வந்து இங்க லைஃபுக்கு நாங்க அடாப்ட் ஆயிட்டோம். எனக்கு வந்து அங்க இருக்கிறது பாப்பா அம்மாவோட நாங்க வளர்ந்த வீடு. ஆனா அப்ப எங்களுக்கு எந்த ஃபேமிலி இப்ப இந்த பிள்ளைகள் எந்தெல்லாம் பாத்துட்டு இங்கதான் எங்களுக்கு அப்ப எங்களுக்கு கூட இங்கதான் அந்த ஒரு ஒட்டு கூட இருக்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த தாய்நாடு தாய்நாடு தான், அது இல்லையே இல்லை. நாங்க பிறந்த நாடு வளர்ந்த நாடு எல்லாம் தான் அப்படியே வந்து பாக்கிட்டு கூட இங்கதான் அந்த கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா நிறைய மிஸ் பண்றேன் நான் இல்லையே சொல்லிருந்த பதோட வந்து அங்க வந்து இப்ப திருவாரம் நல்ல திருவாரம் சந்திக்கணும் நானே 25 நாளும் போவோம். விடிய நேரம் 25 நாளும் போவோம். நான் நினைக்கிறேன் இதே ரெண்டா எல்லாரும் நாங்க அதுக்குள்ள ஒரே கம்யூனிட்டி சேர்ந்து இருந்துக்கலாம் நினைக்கிறேன் போவோம் எல்லாரும். அப்ப அதெல்லாம் வந்து இங்க மிஸ்ஸிங் தேருக்கு போனேன். தேர் திருவிழா நடக்குது, ஆனா அங்க இப்ப நல்ல தேர் திருவிழான்னு சொன்னா அதே அந்த ஒன்று அந்த ஒரு நாள் நம்ம பெரிய இதா இருக்குமே. அந்த சுவாமி தேருக்கு வந்து வந்து தேர் சுத்தி வந்து இறங்கி அந்த அங்க பிரச்சனம் தேராக்கள் என்ன அது என்ன அந்த கடைகள்
0: என்ன
4: 20 திங்கிறோம் போவோம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் காப்பு பண்றேன்னா அது பண்றேன்னா அந்த அதுக்காகவே போவோம் நாங்கள். பெரிய பக்திமானங்கள்லாம் சொல்ல மாட்டேன். அந்த அப்படியான ஃபீல் வந்து இங்க இல்லை.
0: கோயில் கூட போவதை விட இந்த கடையில் பார்ப்பதற்கு
4: நான் 20 விரதம் பிடிச்சிருக்கேன். நானே பக்தியில பிடிச்சாண்டில ஒரு பொண்ணுக்காக பிடிச்ச மாதிரி. அப்ப அந்த அதெல்லாம் இங்க இருக்குது. திருவிழா எல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா அந்த ஊர் மாதிரி வராது இங்க அந்த விஷயங்கள் எல்லாம். எங்களுக்கு இருந்த பெண்கிற பிள்ளைகளுக்கு அப்படியான இதெல்லாம் அனுபவங்களும் இல்ல தானே. இப்ப அவைக்கெல்லாம் அப்ப அவைக்கு அந்த கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு அவைக்கு வேற ஒன்று இல்ல. அப்ப அவைக்கு இதுதான் ஒரு இதுன்ற மாதிரி பெண்களுக்கு வந்து நாங்க அந்த கம்பேர் பண்ணி பாக்குறது கொண்டு இருக்கிறதால நாங்க சொல்லுவோம் உங்களுக்கு அங்கதான் பெட்டரா இருந்தாலும் சொல்லி சொல்லலாம் நாங்களாவது. இப்ப அப்படியான விஷயங்கள் தான் கூட எனக்கு அங்க மிஸ்ஸிங்கா இருக்கிறது. இப்ப சைக்கிள்ல திரிஞ்ச நாள் என்ன, இந்த ஸ்கூலுக்கு போய் வந்த நாள்கள் அது எழுது. இப்ப எல்லாம் ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் தான் வந்து ட்ராப் பண்ணீங்கன்னா வாசல்ல நின்று பிக்கப் பண்ணிட்டு வரீங்கன்னா வேண்டாம் அந்த பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்தா பிள்ளைகள் பழுதாயிடுங்கள் கெட்டு போயிடுங்கள் அப்படியான பயங்கள் எல்லாம் அங்கே இருக்குது எனக்கு. அப்ப அந்த நாங்க 4-5 பேர் சேர்ந்து பைக்ல வந்த காலங்கள் எல்லாம் இப்ப அங்கே இல்லை. இப்ப பைக்ல எங்க ஓடுறதும் இல்லை. அதோட நான் போயிருக்கேன் நாங்கெல்லாம் நம்மளுக்கும் நடந்து போனாங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் வர நடை முடியவில்லைன்னா அப்பாவோட சேர்ந்து நடந்துதான் போவோம். ஆனா இப்ப அதுல இருந்து பக்கத்துல இருந்து ஒரு 4 வீட்டுக்கு போறோம்னா மூட்டை முடிச்சுதான் போயிடலாமே. நான் நடந்து போவோம்னு சொல்ல அதுக்கு தங்கச்சி சொன்னா நடந்து போனா சடங்கு இருக்குமா வீரம் கூட கார் பழுதாச்சும் உங்களோட மோட்டர் பைக் பழுதா போச்சோம் அப்படி என்ன இதா விடுப்பாக்கு சின்னமா அதுக்காக ஓட்டோல போறதா அந்த அந்த முந்தி இருந்த இது இப்ப இல்லைன்றதான் நான் சொல்றேன் ஸ்ரீலங்காவில. பட் ஆனா எங்கட நாடுங்கிற நாடுதான் எப்பவும். அப்ப எனக்கு மிஸ் பண்ற அந்த ஃபங்க்ஷனுகள் அந்த செலிப்ரேஷன்கள் அதை தான் நான் மிஸ் பண்றேன். மனசிலாக்கும்படி மெட்டாக்க சொல்றதுக்கு
0: கண்டிப்பா அழகாக பகிர்ந்தீர்கள், நன்றி.
4: இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு, இப்ப நான் எனக்கும் இல்லைன்னா எல்லாருக்கும் நடக்கோதரி, நாங்க இங்க வந்து இப்ப நாங்க ஒரு 32 வயசு மாத்திருக்கீங்களே, இப்ப நாங்க ஸ்ரீலங்காவுக்கு போனா எனக்கு எங்களோட டேங்க் தண்ணியில எல்லாம் குளிக்கலாம, அந்த விடிய போய் அள்ளிவாக்கு குளிரும். அது அது எல்லாருக்கும் தான் அப்படியா இல்லையா, நண்பர் உடம்பு இங்கிட்ட இருக்கு பழகாயிட்டுதான் பழகா போச்சா பழகிட்டுதான் அது தெரியாது. அதை நான் அங்க சுடுதண்ணி வெட்டி குளிக்கன்னா அம்மா அப்பா எல்லாம் சிரிப்பாங்க, எந்த உடம்புக்கு அது தாழ்ந்ததில்லையா, அது அப்படி குளிக்கலாம இருக்கு, அந்த குளிரும் அப்படி சில்லண்டு இருக்கு வேண்டாம். ஆனா அங்கதான் பிறந்த நாங்கள் வளர்ந்த நாங்கள் எல்லாம் செய்தாங்க.
0: இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி நீண்ட காலமாக இங்க இருக்கிறபடியா உடல் வந்து அதுக்கு ஒரு இசைவாக்கம் அடைந்திருக்கு.
4: நான் சொல்லுவேன் பாத்திரம் சொல்லுவோம் தாரணி வந்து நடிக்குதான் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லி அம்மாக்களை சொல்றேன், அது அப்படித்தான் இருக்குது. அது முந்தியெல்லாம் அந்த கிணத்து தண்ணியிலே அள்ளி குடிக்கலாம், 4 மணிக்கு அள்ளி குடிச்சிட்டு டியூஷனுக்கு எல்லாம் ஓடுறேன் நாங்களே. இப்ப எல்லாம் அப்படி எல்லாம் வந்து இல்ல, தண்ணிக்கு சுடுதண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி தான் வாக்கு வண்டி இருக்குது, அப்படி எல்லாம் நடக்குதாங்க. அதையும் சொல்லிக்கொண்டு மெட்டாக்களை என்ன சொல்லுங்க வந்து கேட்போம்.
0: கண்டிப்பாக நன்றி.
5: நடக்கும் காரில போய் வார பஸ்ல போய் வாரது அதெல்லாம் பண்ண இருக்கும். மாப்பிள்ள வீட்டுக்கு பொம்புள்ள வீட்டுக்கு மாறி மாறி போய் வார எல்லாம் பண்ண இருக்கும். அந்த இயற்கை சேர்ந்து வாழ்கிறோம் வாழ்ந்த நாங்கள், லைக் ஒரு பிள்ளை ஒரு விளையாட்டுனாலும் இயற்கையோட நாங்க விளையாடுவோம். லைக் ஒரு பிளாக் ஆனாலும் மரத்தால செய்ததுதான் நாங்க விளையாடுவோம். மற்ற உணவு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும்.
0: அங்க வந்து எல்லாமே இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறபடியா அது டேஸ்டா இருக்கும்.
5: ஆமா வித்தியாசமா இருக்கும். இங்க பல பல பயிருக்கும் ஆனா டேஸ்ட் இருக்காது. அங்க கொஞ்சம் அடிபட்ட மாதிரி சின்னதா இருக்கும் ஆனா டேஸ்டா இருக்கும். ஒவ்வொரு விடயமும் நாங்க ரசிச்சுதான் செய்தோம். நாங்கள் இங்க இன்னொரு தானம் ஒன்று செய்கிறோம், கோயில் திருவிழாக்கள் ஊத்திருவிழா மற்றது சன்னதி கோயில் நல்லூர் தேர் அப்படின்ட்டு கோயில் திருவிழாக்கள் வரும். ஊத்திருவிழான்னா பக்கத்து கோயில் இல்லை, திருவிழாண்டால் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு திருவிழா மாதிரி தான் இருக்கும். நல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கும். போட்டி எல்லாம் முடித்து கொண்டு போகலாம். நல்ல அந்த கலாச்சாரம் அங்க ஊறி போயிருக்கு. இப்ப எல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க புத்த கோயில் அது இருந்து நாம இருக்க அப்படி ஒன்றும் இல்லை. பாடசால வாழ்க்கை வந்து பண்ணா போச்சு, அவங்கள நக்கல் அடிக்கிறாரு சண்டை பிடிக்கிறாரு பேச சேர்றாரு அப்படி போ சண்டை பிடிச்சாலும் சேர்ந்துருவோம். இங்க அப்படி இல்லை, அப்படி கணக்கை சொல்லிக்கொண்டே போகலாம்.
0: கண்டிப்பாக நன்றி.
6: மண் வாசனை நல்லா இருக்குது. அந்த அழகிறக்கு அது நான் நினைக்கிறேன் முதல் நேர் சொன்னா ஜேம்சன் இருந்தது, நானும் வந்த நேரம் ஜேம்சன் இருந்தா முழு இலங்கை தமிழர்களும் அங்கதான் இருப்பார்கள். அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அது அவ்வளவு இருந்த நாட்டுக்கு ஊருக்குள்ள வந்தா எனக்கு எனக்கு என்ன ஆசைன்னா இப்ப போனாலும் இந்த விடிய காலையில சேவல் போவோம் இங்க எல்லாம் பேச்சு எழும்புறது அந்த சேவை கூப்பிடுறது எழும்பணும் அதை அனுபவிக்கணும். விடிய காலையில குயில் அது கிராம பக்கம் போகணும், அந்த விடிய காலையில குயில்ல இருந்து எல்லா குருவியும் கிக்கி கிண்டு கத்தும்
0: ஆமா
6: அதை அனுபவிக்கணும். நெல்லு நெல்லு வந்து அப்படியே தலை குனிஞ்சு பொம்பளை தலை குளிகிற மாதிரி அது குனிஞ்சு இருக்கு மேன அதை அனுபவிக்க போனோம். வெள்ளத்தை வெள்ளத்துக்குள்ள அந்த எங்களுக்கு நாங்க வன்னி இரணமடு குளம் திறந்து விட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏரியா வந்து எங்களுக்கும் அது மூழ்கிடும் மக்கள்ல அவைக்கு ஹெல்ப் அதுக்கு இருக்கிற ஆக்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றது. அப்ப நாங்க தண்ணிக்குள்ள நடந்து போறது அந்த ஆசை அந்த இரணமடு குளம் அந்த அந்த கோயிலுக்கு போறது ஒரு கல்யாண வீடு போய் அங்க செய்ய அவ்வளவு ஆசை என்ன நேபர் தீபாவளி வேஷம் பொங்கல் என்ன விட ஒரு கிழமைக்கு முன்னமே ஆரம்பிச்சிருக்கிறான்.
0: ஆமா வீட்டுல இருந்து பலகாரம் எல்லாம் சொல்ல தொடங்கிடுவார்கள். இங்க வந்து எப்ப தீபாவளி வருதுன்னே தெரியாமல் இருக்கு,
6: யாரும் கொண்டாடுறதே இல்ல கோயிலுக்கே போய் என்ன பேரு.
0: ஆமா
6: உடுப்பே இருக்க மாட்டேன் என்னது கண்டிப்பா நானா செய்யறேன் நான் பலகாரம் சொல்லுவேன். மாணவிய சின்னா ஸ்கூலுக்கு எல்லாம் லீவ் எடுத்துட்டு நோட் எல்லாம் எழுதி கொடுத்து லீவ் எடுத்துட்டு தீபாவளி பொங்கல் வருஷம் கோயிலுக்கு போவேன். தீபாவளி என்ன நல்லெண்ணி எல்லாம் வச்சு தோய வார்த்தை எல்லாம் செய்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு பெண் சிறப்பட போவோம். மகளுக்கப்பா ஹாஃப் டே ஸ்கூலுக்கு போனோம்னா அப்பாவுக்கு ஸ்வீட் எல்லாம் வேண்டி கொடுத்து ஸ்கூலுக்கு விட்டுடுவேன். ஆனா அதே அங்க என்னது திருவம்பாவைக்கு போவேணும். நான் அம்மாட்ட நெடு சொல்லுவேன்னா அந்த எல்லா பழங்களும் இருக்குது, காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுற பழம் எல்லாம் நிறைய பழங்கள் இங்க இருக்கிற ஆகுது தெரியாது. காரப்பழம் ஈச்சம்பழம்
0: பாலப்பழம்
6: கேர கேர கொஞ்சம் இதா இருக்கு நல்லா இருக்கும். ஈச்ச பனிச்ச மங்குஸ்தா மாதிரி பனிச்சம்பழம் இருக்கும்
0: எனக்கே தெரியவில்லை சொல்லுங்க
6: கரெக்ட் யாருக்குமே தெரியாது. அது ஒரு இன்னும் ஒரு பழம் இருக்கு சைனீஸ் கடையில குட்டி குட்டி ஒரு லைட் ஜெலோவில இருக்கு கிரீன் மாதிரியும் இல்லாம ஜெலோ மாதிரியும் இல்லாம ஒன்று இருக்கும் அங்க மூக்குச்சளி பழம்னு சொல்லுவாங்க. இங்க கொத்து கொத்தா சைனீஸ் கடையில இருக்கும், சைனீஸ் கடைக்கு போயினா இருக்கிற அவ்வளவு பழம் இங்க ஊர்ல இருக்கும்.
0: அப்படியா
6: அவ்வளவு பழமும் இருக்கு மேல ஒரு பழமும் வேண்டவே தேவையில்லை. பிளாப்பழம் இருக்கும் எங்க வீட்டுல அவ்வளவு பிளாப்பழம் மாமரம் வாழை அப்படிய வாழை எல்லாம் அப்படியே இருந்தா அப்படிய போகவே பிறக்கே திண்டு திண்டே
0: முடிச்சிருவான்.
6: அதுலயே வளர்ந்துறாங்க. அதை விட நெய் ஒரு நாள் நெய் இல்லாம சாப்பாடு சாப்பிட்டதே இருக்காது. அப்படியே ரைஸா அப்படிதான் போட்டு நடுவுக்குள்ள நெய்ய ஊத்தி சாப்பிட்டதுங்க. நெய் நெய்யே சாப்பிட முடியாது
0: என்ன
6: அது ஒருக்கிற நெய்யுமே இருக்காது.
0: வருஷம் பிறந்தாலும் அந்த இரவுல விடிய காலையில எல்லாம் வருஷம் பிறக்கும் அந்த டைம் வந்து கோயிலுக்கு போவார்கள். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நாங்க சின்ன வயசுல அம்மா வந்து கூட்டிட்டு போவா அந்த வருஷம் பிறக்கிற நீரா
6: தர்சம் பிறக்கிற நீரா தர்சம் பொங்கல்னா எங்களுக்கு அப்பாதான் பொங்குறது. ஒரு நாளும் அம்மா பொங்க
0: மாட்டான்
6: எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவா ஆனா அப்பாதான் பொங்குறது முழுதும். ஆனா இங்க அடுப்புல பொங்கி சாப்பிடறது அது பொங்கலா என்ன அது கோலம் போட்டு நடு முத்தத்துல பொங்கி சூரியனுக்கு அதெல்லாம் அனுபவிக்கணும். நான் ஊர் எல்லாம் பக்கத்து நேபர்ஸுக்கு எல்லாம் நாங்க பொங்குறது
0: நாங்கள் செய்தாலுமே பக்கத்து நேபா அங்க வந்து எல்லாரும் சொந்தக்காரரா இருப்பார்கள் அவர்கள் பொங்கினாலுமே எங்களுடையது அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய நாங்க வாங்கி சாப்பிடுவோம் அப்படி ஒரு காலம் எல்லாம் இருந்தது.
6: அது நீங்க உங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லு எங்களுக்கு சொந்தக்காரன் இல்ல எங்களுக்கு எல்லாம் நேபர்ஸ் எல்லாம் வேற வேற ஊர்க்காரதான் எல்லாரும் வந்து படித்த வாலிபர் திட்டம்னா படித்தவர்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த திட்டம் அதுனது எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு என்ன பால் சொந்தம் ஒரு தருமாங்க சொந்தம் பண்ணிது ஒன்றோ ரெண்டு இருப்பினம். ஆனா அவடா பக்கத்து வீட்டு நேபர்ஸுக்கு இங்க இருந்து அங்க போகும் பலகாரம் பொங்கல் எல்லாம் அங்க இருந்து இங்க வேற சேர்ந்து கல்யாணம் வீட்டுக்கு பலகாரங்கள் எல்லாம் சாமத்திய விடன்னா அப்படி இப்ப கல ஹட்டம் எல்லாரும் பந்தல் போட்டு வாசல் வரைக்கும் ஐயோ
0: என்ன ஒரு கிழமைக்கு முதலே அதை தொடங்கி விடுவார்கள். அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஆமா
6: அந்த லைட் எல்லாம் போட்டு இவ்வளவு கூத்து என்ன சிவராத்திரி இது சும்மா போய் இந்த கோயில் கோயிலா சுத்தி சிவராத்திரி ரெண்டு நேரம் ரெண்டு மணி மட்டும் நான் இங்க ஒவ்வொரு கோயில் கோயிலா
0: திரிவேன்.
6: ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன் ஒவ்வொரு கோயிலா ப்ரோக்ராம் ஆடை எல்லாம் கூடி கொண்டே செய்து போட்டு எல்லா கோயிலும் சுத்தி போட்டு வருவோம். அங்க கிளித்தட்டு விளையாடுறது என்ன வீட்டுல படிகள் எல்லாம் படிகளோட சேர்ந்து நேபத்துல அங்கே கிளித்தட்டு விளையாடுறது இப்ப லைட்ட கொளுத்தி ஏற்றி வச்சுட்டு இருந்து இரவுல ரெண்டு விளையாடுறது என்ன மற்றது நிலா நிலாவை பார்த்து கொண்டு முத்தத்துல இருந்து கதைக்கிறது. நாங்க வன்னிதானே எங்களுடைய மரங்கள் கூட வீடுகளுக்கு மாமரத்துல ஊஞ்சல கட்டி போட்டு அதுல இருந்து ஆடுறது அவ்வளவு நல்ல இதா இருக்கு. கிளைமேட்டும் நல்லா இருக்கு. எந்த வைக்க இருந்தாலும் எங்களுக்கு மரங்கள் இருக்கு வீட்டை சுத்தி
0: மணிக்கு
6: வருவோம் வீட்டில திருவிழா முடிச்சுட்டு திருவம்பாக்கு லாஸ்டா நான் திருவம்பாவுக்கு எங்க ஃப்ரெண்டு வீடு அவை கிட்ட வீட்டுல அவன் அப்பாவே இல்ல கொழும்பு போயிருந்தமண்டு அவன் வீட்டுல ஆம்பளை இல்லைன்னு கெல்புக்கு எங்க அப்பா சொன்னதா அங்க போயிருக்க வேணுமெண்டு அவன் என்ன விட ஞாபகம் ஒரு நாளைக்கு 10 வயது மூப்பான ஆக்கள் நான் சின்ன நண்ட சொல்லுவேன் அன்னைக்கு ஹெல்ப்புக்கு அங்க போயிருந்தா அப்படியே 4 மணிக்கு எழுப்பி போடுங்கள் வா பாண்டு சரி அந்த தண்ணிய குளிக்கிறது குளிரும் குளிச்சு போட்டு அந்த இருட்டுக்க நான் போறது என்ன கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆனா இப்ப போனாலும் நான் அங்கிருந்து தண்ணியில தான் குளிப்பேன் ஏன்னா சமருக்கு கோல்ட் வாட்டர்ல குடிக்க மாட்டேன் வெக்கைக்கு நான் கோல்ட் வாட்டர்லாம் குடிக்கிறது. ஆனா எனக்கு அது பழகிட்டாங்க ஊருக்கு போனாலும்.
0: ஆனா
6: என்னன்னு சொல்லுங்க அவன் இப்ப உங்க கைகால் வலி எல்லாம் இருக்கல அங்க ஊருக்கு போனா இருக்காது.
0: ஆமா அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்கிற சொந்த கைகால் வலி இருக்காது மற்ற நிறைய மருந்துகள் எல்லாம் போட மாட்டார்கள் வந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு
6: நடந்தாலும் அங்க நான் நல்லா ஃபுல்லா நடந்து எல்லாம் சுத்தி அடிச்சு போட்டு வருவேன். ஆனா எனக்கு பசிக்கிறது இல்ல ஆனா கால்கள் எல்லாம் நோகாது அது ஏதோ தெரியாது. இங்க சும்மா கொஞ்சம் நடந்தாலே வலிக்கும் கால்கள் உடம்பு அந்த காலை தாங்காத மாதிரி. ஆனா அங்க நல்லா நடக்கலாம். ஆனா அந்த இத அனுபவிக்கணும் திருப்பி அனுபவிக்கணும். அவள பழத்தையும் சாப்பிட வேணும் அவள கோயில்களுக்கும் போக வேணும் திருவம்பாது என்னத்தையும் அனுபவிக்கணும் பொங்கல் வருஷம் தீபாவளி எல்லாத்தையும் கொண்டாடணும். இதுக்கு நாங்க பென்ஷனுக்கு வரணும்
0: கடைசி காலத்துல அங்கதான் போய் இருக்க வேண்டும் சொல்வார்கள். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் போய் இருப்பது சாத்தியமான ஒரு
6: முடிவு நிறைய பேர் இருக்கணும் அங்க விண்டருக்கு போயிட்டு இங்க சமருக்கு வரீங்க இங்க சமர என்ஜாய் பண்றதுக்கு
0: குறைவு சரியான குறைவுதான் சொல்ல
6: முடியும். ஒரு சில ஓகே இருக்கிறேன் அம்மா அப்பா இருக்க காலத்துல போய் நான் ஒரு பிப்ரவரி எப்படி போனான் போய் வெண்டி கத்தரி எல்லாம் வச்சு விட்டுட்டு வந்தனான். அவன் ஏற்கனவே இருந்த வெண்டி இப்படிய போய் வெண்டிக்காயெல்லாம் புடுங்குவேன் நல்லா பிஞ்சு பிஞ்சுப்பா வெண்டிக்காயா அப்படிங்கி தோட்டத்துக்கு இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் புடி கொண்டு வருவேன். புடி கொண்டு உரிச்சு சின்ன சின்ன நான் வெண்டிக்காய் எல்லாம் வெட்டி நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். வெறும் பிறகும் அவ்வளவு வெண்டிக்காய் சாப்பிட்டுருப்பேன் அவ்வளவு நல்லா இருக்குமே என்ன. ஆனா லோக்கலா வாங்கிடுவேன். நான் பெண்ணாள் இருந்து போறேன்ட்டு யாருக்குமே தெரியாது. எந்த கடைக்காரன் என்ன சொல்ல மாட்டான். என்ன அந்த நாட்டுக்கு போனா அந்த நாட்டிலேயே மாறி மாறிடுவேன். அப்படி மாறினா தான் நாங்க அதுக்குள்ள சவர் முடிக்கலாம். அதுதான்டலாம் இல்லையா கஷ்டம். நான் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு நெஞ்ச நிமித்தி கொண்டு திரிக்க கூடாது. அதுலயே மாறி மாறினா நல்லா இருக்கு.
0: நல்லது. நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி இணைந்து சிறப்பித்துமைக்கு.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: முதல் அந்த சமையல் அறையில அந்த அம்மா கதைகளை இருந்து அந்த ஆவி பறக்க புட்டுவல் புட்டுகள் மெட்டது அந்த அம்மா சாப்பிடுற ஒரு செல்லம்மா ரெண்டு ரூபாய் ஊட்டி விடுறாரு அதெல்லாம் வந்து நாங்கள் நல்ல புண்ணியங்கள் செய்து சொர்க்கத்துக்கு போனாலும் கிடைக்காது அந்த வாழ்க்கை. பிறகு அந்த சகோதரங்கள் அம்மாக்கள் அப்பா எல்லோரும் சேர்ந்து அந்த முத்தத்துல இருந்து அந்த ஆவி பறக்க தேநீரும் குடிச்சு அந்த கள்ளத்தின் குறைப்பானு
0: சொல்லுவினா
7: அந்த சும்மா பலகாரங்கள் அதுவள அதுவளையும் சாப்பிட்டு கொண்டு அந்த வாழ்க்கை. பிறகு அந்த நோய முத்தத்துல ரோஜா பூ செவ்வந்தி பூவல் எல்லாம் இருக்கும் அந்த அதுவளுக்கு தண்ணி அடிச்சு அந்த மழை பெய்யக்கு அந்த மண் வாசனை அந்த வாசனை மற்றது அந்த நான் சின்ன வயதுல இருக்க ஒரு கோப்பையில இருந்து நீர்வழிய நடத்துக்கு சுவாமி வந்து பாலவெட்டுக்கு போகும். அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் தான் சங்கிலிகளையும் தெரிவினம் சும்மா அந்த சங்கிலிகளையும் போட்டுக்கொண்டு படம் காட்டிக்கொண்டு அப்படியே சுவாமியோட சின்ன பிள்ளை காட்சியம் போட்டுக்கொண்டு அப்படியே நீர்வழி ஒவ்வொரு வீடு வீடா கடலைகள் அவளுவள் தண்ணீர்கள் தெரிவினம் அப்படியே குடிச்சு குடிச்சு கொண்டு வயிற்று வைத்து கொண்டு பாலவெட்டி போட்டு பெருமம் போய் அந்த கோப்பையில துப்பியம்மன் போறது. அதே போல அந்த சின்ன வயதுல வந்து இந்த இப்ப நான் ஊர்ல இருக்க இங்க இருக்கேக்கான் எல்லாத்தையும் பார்த்து ரசிப்போம். ஆனா அங்க இருக்கேக்க அது இந்த அருமை தெரியாது பெருசா. அப்ப அங்க இருக்கேக்குள்ள அந்த கோயிலுக்கு தேருக்கு போயிருக்கிற இப்படியும் சவுரங்கள் கைய பிடிச்சு கொண்டு வரேன் கண்ணை அங்க இங்க பட்டி பாக்கல அதெல்லாம் சுத்தி விட மூண்டு நிக்குங்கள். அப்ப இந்த தேரை பாக்குற கூட அந்த திருவள்ளுவர் திருவதைகள் நிற்பார்கள் வீதி வழிய சரி நான் இப்ப நல்ல சாரிகளும் கொடுத்து பஞ்சாபிகளும் மற்றது நல்ல மல்லிகை பூவளும் சூடி ஒரு ஒரு பக்கம் பார்வை வந்துட்டு அப்ப எங்களுக்கே அதை பார்த்தோன்னா எங்களுக்கும் பக்கம் வந்துடும் நாங்களும் எங்களை வளர்ந்து சிரிச்சு கொண்டு வருவோம். அதுவும் நல்ல வாழ்க்கை. அதுவும் நல்ல வாழ்க்கை. அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும். பிறகு முந்தி பிடிச்ச சின்ன வயதுல இருந்து இந்த பொம்பளை பற்றி ஒரு கேள்வி ஒன்று வந்தது. பொம்பளைகளுக்கு பசிக்குமா இவர்களுக்கு நாங்கள் இவர்களை வந்து இந்த சின்ன வயதுல இருந்து ஒரு உயரத்துல இந்த அம்மாவுக்கு நாங்க சாப்பிட்டா போது நாங்க சாப்பிடுற கூட. அப்ப நான் சின்ன வயதுல இருந்து எனக்கு ஒரு ஒரு கேள்வி இவர்களுக்கு எங்களை போல பசிக்குமா இவர்களுக்கு எங்களை போல வலிக்குமா இப்படி ஒரு கேள்வி இருந்தது. அப்ப அப்ப நான் அப்ப அம்மாவுக்கு கேட்பேன் நீங்க பசிச்சு சாப்பிடுறீங்களா கேட்பேன் நடிக்காது ஏன்னா அம்மா நான் சாப்பிட்டாடுத்து சாப்பிடுவோம் கூட கூட போட்டுட்டு. அப்ப அப்படி ஒரு கேள்வியோட இருந்தபடியா அப்ப அந்த நேரத்துல அந்த பெண்களை நான் வந்து போ வியப்பாத்தேன் சின்ன வயதுலயே பார்ப்பேன் சின்னங்களை அங்க சுவாமி உள்ளுக்கு இருந்து வந்தா கூட முழுசான சுவாமி வந்தா அவை எந்த மருது வந்தானே இவை எந்த மாதிரி என்ற சிந்தனை அந்த ரசனைகள். மற்றது அந்த மழை வெய்ய மண் வாசனை அந்த கடற்கரை வந்து தெரியுந்தானே அந்த கடற்கரை வந்து நல்லா இருக்கும் அந்த கடல் காத்துவல் படையக்குள்ள மற்ற அந்த தலைமை ரங்க இங்கே ஆடும் இந்த அந்த கண்ணு அந்த மண்ணுக்கு பிறகு மூடுவோம் மற்றது அங்க இருக்கைக்குள்ள நாங்க வந்து இதுவரை ரசிக்க மாட்டோம் நான் பூனை மாலை ஆடு எல்லாத்தையும் கண்டாலே அவை கட்ட சொன்னாலே எப்ப நாங்க வெளிநாட்டுக்கு போவோம் இப்ப ஜீன்ஸ் ஓடுவோம்னு நினைச்சினாங்க இப்ப அதுகளை எல்லாம் சரம் கட்டி கொண்டு அந்த மாடு வளம் மேய்க்கு ஓடும் போல இருக்கும் அந்த வைவை பெருக்கு தான் இந்தநாட்டு அப்ப அங்க இல்ல வைவை ஏண்டு மாடு மேய்க்கு ஓடும் போல இப்ப ஆசையா இருக்கும் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் போல தோட்டம் செய்யணும் போல அந்த அந்தந்த ஆசைகள் அந்த அம்மா அந்த மடியில படித்து தூங்கணும் அந்த அம்மம்மா வந்து சம்பி அம்மியில சம்பளம் வச்சு தருவா அந்த சம்பளம் கொண்டு போய் அங்க வீட்டுல சம்பளம் இருக்கும் ஏதோ பஞ்சம் மாதிரி கையில குட்ட வேண்டி கொண்டு அங்க கொடுப்பேன் அப்ப அம்மம்மா இட அம்மியில அப்படியே கையால பிரட்டி போட்டு இடை வச்சு தீர்த்துவா அதெல்லாம் அப்ப பெருசா ரசனை தெரியாது. இப்ப அதுல நினைக்கின்ற போது உண்மையில அந்த வாழ்க்கைகள் உண்மையில ஒரு சொர்க்கம். ஏன்னா இப்ப கடா வந்து உண்மையில கடனமிக்க நாடு அதற்கு தலைவரம் கோணும் எங்களுக்கு செய்ததுக்கு நிறைய நன்றிகளுக்கு மற்றவையும் கலைக்கோணும். ஆனால் அந்த அம்மாவின் நினைவுகள் என்னால இன்றைக்கும் மறக்க முடியாத நினைவுகள். நன்றி.
0: அழகாக நிறைய விடயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி.
7: எனக்கு இந்த பொம்பளை பற்றி ஒரு கேள்வி மனசுக்கு இருந்தாலும் ஒரு நாளும் சொல்ல இல்லை. அப்ப அம்மா சொல்லுவேன் சொல்லாடா சிரிப்பு நம்ம அவங்க வந்து அங்க எனக்கு முந்தி முந்தி பிடிச்ச ஒரு கேள்வி வீலுக்கு பசிக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது இப்ப அந்த கேள்வி எல்லாம் தீர்ந்து விட்டு. நன்றி.
0: நன்றி. ஆமாம், நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். ஏனென்றால் உண்மையில் இந்த தாய் நாட்டில் வந்து அந்த மழை பெய்வதற்கு முதல் அந்த மண்ணினுடைய வாசனை வந்து ஒரு விதமான ஒரு வாசனையாக இருக்கும். இங்கே அது கிடைத்த மாதிரி தெரியவில்லை. இங்கே அப்படி ஒரு மண்ணை அந்த நிறைய அந்த புழுதி மண்ணை இங்கே பார்ப்பது வந்து மிகவும் அரிது. ஆனால் அது தாய் நாட்டில் அந்த மண்ணினுடைய வாசனை இருக்கும். அது ஒரு காற்றின் அந்த காற்றினுடைய ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும். அந்த காற்றெல்லாம் அப்படியான உணர்வுகள் இங்கே கிடைப்பது மிகவும் அங்கே இங்கே கிடைக்காதுன்னு தான் சொல்ல முடியாது. நாங்கள் ரசிக்கவே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அப்படியாக இருக்கின்றது நிறைய விடயங்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் வந்து நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட உத்தம திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ்னுடைய குரலில்.

0: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இலக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன்.ca.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: ஸ்ரீலங்கால வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டு போய் ஒவ்வொன்றையும் சொல்லிருக்கேன்னா எல்லாரும் சொல்லிருந்தாங்க. எல்லாம் நான் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லி படிக்கிற காலத்துல, படிக்கிற காலத்துல அம்மாட்ட சாப்பிடுறது அதெல்லாம் சொர்க்கத்துக்கு போனாலும் வராது சொன்ன மாதிரி. அதுக்கு முதல்ல எங்க நேரால அம்மாட பிறந்த நாள் இன்றைக்கு அவருக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு மற்றும் நாங்க அந்த டவுனுக்குள்ள சும்மா நடந்தவண்டா, தனிஞ்சாறுல நடந்தவண்டா, அங்க எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஒவ்வொரு வீட்டுல மற்ற பேர்கள் எல்லாம் பாலம் பண்ணதுல எல்லா பேர்த்த எல்லா பேர்களும் தெரியும். எங்க வேலை செய்யணும், எங்க படிக்கணும் எல்லாம் தெரியும். அப்ப அந்த ஒரு அந்த ஒரு சூழ்நிலை வந்து இங்க இங்க வராது. ஆனா நாங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பழகித்தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்ற வேலைக்கு வேலைக்கு போன பிறகு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு மாசத்துல ரெண்டு நாளைக்கு சனி அல்ல ஞாறு அந்த வெள்ளவத்த பீச்சு கேரளா பம்பளப்பிட்டி பீச்சில் போய் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு கூப்பிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வருவோம். மற்ற இந்த போய நாள் வரும் தானே, போய நாள். அப்ப எங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு ஒரு கார் ஒன்று இருந்தது, நாங்க நாலு பேர் சேர்ந்து அந்த அவற்ற கார்ல வந்து போயாச்சு. ஒரு 10 மணிக்கு வெளிக்கிட்டு ஒரு டே ட்ரிப் போவோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த அங்க மேல போற இடத்துல கீழே வர மாத்திரை பக்கம் போறோம், இல்ல நிகம் பக்கம் போற இடத்துல ஹோட்டல் வழியே கவுண்டர் எல்லாம் மேலே செஞ்சிட்டோம். அப்ப அவையெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தந்து, தண்ணி வெண்ணி எல்லாம் தந்து, அங்க ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணி போட்டு அந்த பீச்ல எல்லாம் ஃப்ரீயா தான், பீச்ல எல்லாம் அந்த பீச்ல எல்லாம் குளிச்சுட்டு ஸ்விமிங் பூல்ல
11: அருவியில எல்லாம் குளிக்கிற ஒரு
10: வீட்டுக்கு வருவோம். அன்றைக்கு வந்து ஒவ்வொரு மாதம் அதுவும் செய்யறாங்க. அங்க நீங்க சொல்ற சார், அங்க அங்க நான் இருந்த இடத்துல நாளைக்குல மகாலி கங்கை ஓடுது, அந்த ஆற்றுல போய் குளிச்சு அதெல்லாம் சூப்பரா இருக்கும். எங்களுடைய மற்ற நேர் சொன்ன மாதிரி, ரோதா சொன்ன மாதிரி, அந்த கடல்ல போய் குளிக்கல அந்த வார காத்துக்கும் அது அது அதே நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்த மருந்துகள் எல்லாம் அங்க போனா குடிக்க தேவையில்லை, மருந்துகள் எல்லாம் அங்க அங்க இருக்கேக்க குடிக்க தேவையில்லை, எல்லாம் இந்த இயற்கையாவே எல்லாம் பழங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் மரங்கள் அப்படி சும்மா சும்மா சாப்பிடுவோம் அப்படி. இந்த அந்த வாழ்க்கை இங்க வராது, வரப்போறது இல்ல. ஆனா இப்ப கிட்டால 13 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன் போயிருந்தேன், ஆனா அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனா அது பழைய நாங்க இருக்க இருந்த வாழ்க்கை இப்ப இல்லையான்னு கவலைப்படக்கூடாது. ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து எங்களுக்கு ரேடியோ மட்டும்தான், அதுக்குறதான் கொஞ்சம் வளர்ந்தப்புறதான் டெலிவிஷனே வந்தது, டெலிபோனுகளும் இருக்க இல்ல. அப்ப இப்ப வந்து அதெல்லாம் இருக்க வந்து மாறத்தான் செய்யும்.
11: கண்டிப்பா கண்டிப்பா
10: அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு.
11: ஆமா நன்றி, இணைந்து சிறப்பித்த மிக மிக்க நன்றி.
12: என்னென்றால்,
11: இன்று உங்களுடைய தாய் நாட்டில் இங்கே எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே உங்களுடைய தாய் நாட்டில் இருக்கிற எந்தெந்த விடயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? இப்ப மண் வாசனை இருக்கலாம், காற்று இருக்கலாம், அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு சுகத்தை கொடுத்துருக்கும்.
12: ஆமா
11: சொல்லுங்க.
12: தாய்நாட்டுல எனக்கு பிடிச்ச, நான் அதுக்கண்டே போனேன், நான் 2024 போனேன். என்னண்டா இந்த சீசன் வந்து தோட்ட சீசனுக்கு போனேன். போய் அங்க எங்கட பக்கம் 2 பக்கம் தோட்டம் இருக்கு. வெங்காயம் முக்கியமான பயிர் எங்கடா ஊருக்கு, அத பேர் இருக்கு தம்பஸ்டின்டா, அந்த வெங்காயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அப்ப அது 2 பக்கம் வெங்காயம் தான் பயிக்கிறது, முழு வெங்காயம் இதை வெங்காயத்துக்கு தான் போறது. அப்ப நான் எனக்கு விருப்பம் என்னடா, போய் நான் அங்க போய் இந்த இங்க இருந்து போய் இருக்கேன் தோட்டத்துல தண்ணி வாய்க்கணும் என்ற ஆசை. அப்ப நான் போனேன், போய் மாமாண்ட மகன் தான் இப்ப எங்கட தோட்டங்கள் செய்யறேன். அப்ப நான் போய் அதுல நின்று தண்ணி வாய்ச்சல் எல்லாம் படம் எடுத்து கொண்டு வந்தேன். அது ஆசை இருக்கு, அது மறக்க இல்லாதானே தோட்டங்கள் சந்தோஷமான
11: ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த சின்ன வயசுல நாங்கள் கோயிலுக்கு எல்லாம் போகும்பொழுது அந்த வயல்வெளிக்களால எல்லாம் போவார்கள், எனக்கெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கு. அது அந்த சின்ன வயசுல பாவாடை தாவாணி எல்லாம் போட்டுட்டு அந்த வயல்வெளிக்குள்ள போகும்பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு சுகத்தை கொடுத்திருக்கும். இப்பொழுது இல்ல, கண்டிப்பா உண்மைதான் சொல்லுங்கள்.
12: அப்ப நான் போட்டு வந்துட்டு படம் எல்லாம் எடுத்தேன். இப்ப தோட்டத்துக்குள்ள சேரத்தோட தான் நின்றுதான் அங்க போனா சேரம் தான் கட்டுறது. ஆனா இப்ப எல்லாம் பேண்ட் ஷோட்டு கொண்டு வந்திருக்கிறாங்களா, அப்பவும் பார்த்தேன் சோற்றும் எங்கட காலத்துல சேரத்தோட தானே. அப்ப நான் சேரத்தோட போய் தொப்பியான்னு சொல்லி மனமான கேட்டு, அப்ப நானும் கொஞ்சத்துக்கு தண்ணி பாய்ச்சிருந்தேன். இந்த போய் ஒரு வேகாலை கிட்டதான் இருந்தேன், கொஞ்சம் பேலன்ஸ் தட்டுப்படுத்தான். இங்க இருந்து போன அப்படியா வேகால அந்த ஒடுக்கம் தானே, அது மற்றது எங்களுக்கு அங்க வயல் கிடக்க வயல் காணிக்கும் போனான். அதுவும் குத்தாய்க்கு தான் செய்வது, அது நாங்கள் ஒரு காலம் செய்யல, எல்லாம் குத்தாய்க்கு தான் நடக்குது அங்க பிறந்தல்ல. அப்ப அதாவது சந்தோஷமான இதுதான், அதில் மறக்கல. அது மற்ற நண்பர்கள் இருக்குதானே, இங்கேருந்து போனால் இப்ப எங்களை எங்களோட இருந்து ஊர்படி எங்களை சொன்னால் ஒரு 2-3 பேர் தான் இருக்கு நம்ம உயிரோட, மற்ற எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம செத்ததா இல்லை. எங்களோட இருந்த எல்லாம் வெளிநாட்டுல நிக்கிறாங்க, வெளிநாட்டுல போய் தான் சந்திக்கிறேன் நான் லண்டன்ல. அல்லது பிரான்ஸ்ல அப்படி அப்படியானவங்கெல்லாம் நிக்கிறாங்க, அங்க போனால் விட மாட்டாங்க, அவர்களாம் நின்றுதான் வாரம் ஒரு இடத்துல அப்படி. அது பழைய நினைவுகளை மறக்கையில அங்க திருவிழாத்தோ எங்களோட கோவில திருவிழா என்றால் நாங்க ஆலடி பிள்ளையாவில் இருக்கு, அதுல வந்து எட்டாம் திருவிழா எங்கட அதுக்கு அடுத்த நாள் தீரப்ப கடைசி திருவிழாண்டா அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு போட்டி நடக்குது. போட்டி இப்ப முந்தின காலத்துல ப்ரோக்ராம்கள் எல்லாம் இருந்தா தானே, மியூசிக் ப்ரோக்ராம் அது இது எல்லாம் இருந்தா, டான்ஸ்கள் சின்ன மலம் ஒன்றுகள் ராதுகள் எல்லாம் இருந்தா, அப்ப மற்றாக ஒண்ணு எல்லாரும் முழக்கம் அப்படி கேப்ப நாங்க ஒரு ஒண்ண கூட பிடிச்சி
11: விடுறோம்.
12: அது ஒரு போட்டி வரப்பான் அப்படி ஏன்னா விளையாட்டுகள் எல்லாம் அதுகளும் மறக்க இல்லாது.
11: கண்டிப்பா கண்டிப்பா
12: கோயில் வெல்ற கோயில் சென்னைக்கு எல்லாம் போறது, சென்னை தண்ணி பந்தல் இருக்கு, இப்போ நாங்கள் தண்ணி பந்தலுக்கு காசு இங்கே இருந்தேன் அப்படி. அது எங்க அந்த தேர்மட்டியோட இருக்கிற வந்து எங்க தண்ணி பந்தல் எங்கட ஊர் அப்படி நல்ல இதுகள் எல்லாம் இருக்கு பாப்போம், நீ இருக்கா போத்தான் இருக்கு.
11: கண்டிப்பா அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கேன், நன்றி
12: நன்றி
11: நன்றி. யாரும் எப்படி இருக்கும் அடுத்து நீர சந்திக்கலாம். வணக்கம்.
13: வணக்கம் ராஜி, நான் மகன் கிடைக்கின்றேன், நலமா இருக்கிறீங்களானே?
11: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
13: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றேன்.
11: இன்னைக்கு
13: இன்னைக்கு இரவைக்கு நித்திரையும் பெறாது என்ன

0: வெள்ளையாயிரம் கொஞ்சம் இதா இருக்கும். கறந்த குழம்பான் டேஸ்ட் கூட வெள்ளையாக்கு நல்ல டேஸ்ட். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 90% போடலாம் அந்த வெள்ளை குழம்பானுக்கு. அது அப்படி மரத்துல பழுத்து இருக்கும், அப்படியே மரத்துக்கு மேல ஏறி அதுலயே இருந்து சாப்பிட்டு வாறது. நானும் பன்னியில ஒரு 5 வருஷம் இருந்தா நாங்க அந்த பாலப்பழம் மற்றது வீரப்பழம் ரெண்டெல்லாம் இருக்கு. நல்ல நல்ல உரங்கல்ல
1: வீரப்பழமா?
0: ஓமோமோ வீரப்பழம், அந்த வீர மரத்துல வாறது. மற்றது அந்த கூழாம்பழம் ஒன்று இருக்குது, சூப்பர் பழம் ஒன்றது, நல்ல நல்ல இந்த இஞ்சத்த அந்த இந்த பழம் மாதிரி இருக்கும். நல்ல அந்த பழத்துல அந்த கூழாம்பழம் ஒன்றது நல்ல இனிமையா இருக்கும் அந்த சாப்பிட. அப்படி கனை இதுகள் இருக்கிறது. மற்றது கணக்க சொல்லிக்கொண்டு கூலாம் அந்த ஊர்கள் இதில் அந்த மற்ற ஊர்ல அந்த மாட்டு சவாரிகள், சைக்கிள் ஓட்டங்கள், மற்ற அந்த எக்ஸிபிஷன் இருக்கு தானே, ஒரு மாதமும் ஒரு நிகழ்ச்சிகள் வந்தோண்டே இருக்கும். வேலவட்டிக்கு போகிறது, வேலை சாப்பாடு வெறும் ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறது, அப்படி அது
1: ஃப்ரீ சாப்பாடு எல்லாம் விதம் விதமா கிடைக்கும்.
0: கிடைக்கும் மகிழ்ச்சியாக பொழுது போச்சுதான். அதெல்லாம் அந்த வயதுல செய்யலாம். நீங்க நாங்கள் இங்க வந்துட்டோம், நீங்க எல்லாம் போய் நீ எல்லாம் அப்படி இனி செய்யலாது
1: கண்டிப்பா.
0: நீங்க அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தரம் இல்ல தானே, எல்லாரும் இங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டு அங்க ஒரு தரம் பழைய ஃப்ரெண்ட் ஒன்று தரம் இல்ல தானே அங்க. அப்ப நீ இங்க கனடால தான் அப்படி பட்டு நாட்டு
1: இங்க எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு இந்த எல்லாருமே அதை பற்றியும் சொன்னீர்கள், அந்த ஒரு அந்த மண்ணினுடைய வாசனை, அது அங்க இருக்கிற திருவிழாக்கள் எல்லாம் இங்க எவ்வளவு நிறைய விடயங்களை சொல்லலாம். அங்கத்த சாப்பாட்டு முறைகள் எல்லாமே இங்க எவ்வளவுதான் இருந்தாலுமே அதை நாங்கள் கண்ணு அந்த ருசிக்க முடியாது.
0: சாப்பாடு அவ்வளவு டேஸ்டும் இல்ல தான் அங்கத்த. இப்ப அங்க அம்மா ஃபுட்டை வச்சான்னு சொன்னால் கதவை திறந்து வரையக்கே மணக்கம், கேட்டடி தண்ணிக்கே மணக்கம், புட்டு வாசம், அந்த மைசூர் பருப்பு, அதே மாதிரி அந்த கருவேப்பிலை வாசங்கள், அந்த கருவேப்பிலை அந்த கீரை எல்லாம் போட்டு சமைச்சு விட்டால் அப்படியே அந்த சுழண்டு வரும் வாசம் என்ன, அது அதை சாப்பிட்டாலே உடம்பு நல்ல தென்பா இருக்கும். அழகான இதுகள் நினைக்கவே ஒன்றும் செய்யலாது. இல்லாமல் இல்லை எனக்கு மிஸ் பண்றதுதான் ஒன்றும் செய்யலாத இருந்தாலும் அதை விட இங்க சொகுசான வாழ்க்கை அங்க கொஞ்சம் தெரியாதா?
1: ஆமா
0: தெரியாது. அப்ப சைக்கிள் இருக்குது, மோட்டர் பைக் இருக்குது, ஆனா இருந்தாலும் இங்க இந்த மாதிரி ஒரு சொகுசு, இங்க சொகுசு வாழ்க்கை கூடி போச்சு
1: எங்களுக்கு, பழக்கப்பட்டு விட்டோம்.
0: அதுக்கு அதுக்கு சரியா பழக்கப்பட்டுட்டோம். அந்த சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு போகல, அது அதெல்லாம் பிரச்சனை. இப்ப நாங்கள் அங்க ஊருக்கு போனாலும் திரும்பி நாங்க இங்க இங்க வரத்தான் மனம் சொல்லும்.
1: ஆமாம், ஒரு 2 கிழமை நிற்கலாம். ஆனால் அதற்கு பிறகு நான் நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், 2 கிழமைக்கு பிறகு அவர்களுக்கு அந்த பழையபடி இங்கத்த ஞாபகம் வந்துவிடும்.
0: ஓ, நானும் சொல்லாங்க 2-3 தரம் போயிருந்தான். ஆனால் மற்ற வேற நாடாலும் போயிருக்கிறேன், வேற யூரோப் நாடுகளுக்கெல்லாம் போனாலும் இந்த எங்கட கனடாக்கு திரும்பி கனடாக்கு வரணும் போலயே இருக்கும்.
1: இப்ப நாங்க மோகேஜ் கட்டணும், பேமெண்ட் போடணும், அந்த யோசனை வரலாம்.
0: இல்ல இல்ல, அந்த யோசனை இல்லாட்டி இந்த இங்க இந்த எங்கட வீட்டுக்கு வந்து வரவணும் கொண்ட மாதிரி இருக்கும். வீட்டுல வந்து அந்த வாஷ்ரூம்ல போய் குளிச்சு அந்த வீட்டுல இருக்கு கதிரையில இருக்கணும் போல இருக்கு. என்னத்த சொற்களை கண்டாலும் அங்க போய்
1: கண்டிப்பா
0: இங்க கனடால வந்து அந்த எங்கட வீட்டுக்குள்ள வர இருக்கிற சந்தோஷம் இல்ல. அப்படிதான் இந்த மன எனக்கு மனம் சொல்றது
1: கண்டிப்பா.
0: ஆமா,
1: அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி. ஆமாம், எல்லோரும் சொன்னது போல அந்த பழைய ஞாபகங்களை மீட்டு கொண்டு வந்ததுக்கு நிஜமாகவே நான் எதிர்பார்க்கிறவில்லை. எனக்கு கூட அவ்வளவு ஒரு என்ன சொல்வது பூரிப்பாக இருக்கிறது. அவ்வளவு நிறைய விடயங்களை நீங்கள் பழைய நினைவுகளை மீட்டு கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இதுவரை நேரமும் சிஎம்ஆருடன் இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கு மிக்க நன்றி. நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இணைய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுக் ஒளிக்கேற்கும் பாடல் நேயர் புருஷோத்தமன் கேட்ட தேனாவட்டி திரைப்படத்திலிருந்து பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாளை காலை உங்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம். 416-419-2300.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.

புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு ஆத்தா சாப்பிட வர போயிடும். இந்த கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு கொட்டி
2: ஆண்ட்ரியா,
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

நேரம் இப்பொழுது 5:05 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இன்றைய 25 ஜூன் மாதம் 2026 ஒரு திங்க வியாழக்கிழமை மாலைப்பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேர்களை இன்றைய நாளில் நாங்கள் பல்வேறு விதமான வியாழந்தோறும் உங்களை மகிழ்விக்கின்ற சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். உங்கள் விருப்ப பாடல்களை நேர்கள் தொடர்ச்சியாக கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி விசேட நிகழ்ச்சியாக வெனிசுவேலா நடைபெற்ற மிகப்பெரிய அந்த இயற்கை பேரிடர் தொடர்பான ஒரு பார்வையுடன் வளமையான எங்களது தொடர்களுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பல்வேறு விதமான விடயங்களை தர இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நல்ல பல பாடல்கள் நீங்கள் கொண்டு வர இருக்கின்றீர்கள். இவற்றுடன் நாங்கள் பயணிக்கலாம். இப்பொழுது நாங்கள் ஃபீஃபா பக்கம் சென்று திரும்புவோம். ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரம் இது. குறிப்பாக இப்பொழுது போட்டிகள் எல்லாம் நடைபெற்று ஒரு குளிர்நிலை ஆட்டத்தின் இறுதிச்சுற்றென்று சொல்லலாம். குளிர்நிலையில் இடம்பெறுகின்ற ஆட்டத்தின் ஒரு இறுதிச்சுற்றாக இந்த போட்டிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குளிர்நிலை ஆட்டத்தின் இறுதிச்சுற்றென்று வந்தது நேர்களே, நேற்று வரை 48 போட்டிகள் நடைபெற்று முடிந்திருந்தன. நேற்றைய தினம் 6 போட்டிகளுடன் மொத்தமாக 54 போட்டிகள் நடைபெற்று முடிந்திருந்தன. ஏபிசி என்ற பிரிவுகள் உள்ள அணிகளுக்கான குளிர்நிலை ஆட்டங்கள் இப்போது நடைபெற்று முடிந்துவிட்டன. இன்றைய நாளில் டிஇஎஃப் என்ற குளிர்நிலையில் இருக்கக்கூடிய அணிகளுக்கிடையிலான இறுதி குளிர்நிலை ஆட்டம் ஆரம்பமாகி இப்பொழுது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போட்டிகள் பற்றிய விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது நிகழ்ச்சியிலே தர இருக்கின்றோம். இன்று டிஇ மற்றும் எஃப் ஆகிய அணிகள் பல இன்று களம் கண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய நாளில் 6 முக்கிய லீக் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இனி வருகின்ற இந்த லீக் போட்டி முடியும் வரை, இந்த குளிர்நிலை போட்டிகள் முடியும் வரை தினமும் 6 போட்டிகள் நடைபெறும். நேற்றைய தினம் 6 போட்டிகள், இன்றைய தினம் 6 போட்டிகள் என்று தொடர்ச்சியாக 6 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. 2 போட்டிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குராசோ அணிக்கும் ஐவரி கோஸ்ட் அணிக்கும் இடையிலான போட்டி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் ஈக்குவடோர் மற்றும் ஜெர்மனி அணிகள் இன்னொரு பிலடெல்பியாவில் ஐவரி கோஸ்டை எதிர்த்து குராசோ அணி மோதிக்கொண்டிருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவின் நியூயார்க் நியூஜெர்சி ஸ்டேடியத்தில் ஈக்குவடோர் மற்றும் ஜெர்மனி ஆகிய அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் இப்பொழுது இந்த போட்டிகள் பற்றிய விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக தர இருக்கின்றோம். அதேவேளை இன்றைய நாள் டியூனீஷியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியொன்று கன்சாஸ் சிட்டியில் நடைபெற இருக்கின்றது அமெரிக்காவின். அதேபோல் ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டி டல்லாஸ் ஸ்டேடியத்தில் இன்று நடைபெற இருக்கின்றது. இது எஃப் பிரிவு அணிகளுக்கு இடையிலான போட்டிகள். அதேபோல் டி குழுவில் இடம்பெறுகின்ற மற்றொரு போட்டி துருக்கி மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரானது லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்டேடியத்தில் இடம்பெற இருக்கின்றது. பரகுவே ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி பிரான்சிஸ்கோ பே ஏரியா ஸ்டேடியத்தில் இடம்பெற இருக்கின்றது. இப்படி பல போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. வருகின்ற இந்த வாரங்களெல்லாம் பொதுவாக கால்பந்து பிரியர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விருந்தாக அமையப் போகின்றது என்பதில் மட்டும் எந்தவித கருத்தும் மாறுபாடும் இல்லை என்ற வகையில் இப்போது போட்டிகளில் டி பிரிவில் அமெரிக்கா 6 புள்ளிகளுடன் முதலிடம் வகிக்கின்றது. ஆஸ்திரேலியா பரகுவே தலா 3 புள்ளிகளுடன் அடுத்த இடத்தை பிடிப்பதற்காக நேரடியாக இன்று மோதுகின்றன. மிகச்சிறப்பான போட்டியாக இருக்கும். அதேபோல் எஃப் பிரிவில் நெதர்லாந்து மற்றும் ஜப்பான் ஆகியன 4 புள்ளிகளுடன் மிக கடுமையான போட்டியில் இருக்கின்றன. ஸ்வீடன் அணி 3 புள்ளிகளுடன் இவர்களுக்கு அடுத்தபடியாக முட்டி மோதிக்கொண்டிருக்கின்றது. அதேபோல் இன்றைய நாளிலே பல்வேறு விதமான இந்த போட்டிகளின் மத்தியில் ஈ பிரிவில் ஜெர்மனி 6 புள்ளிகளுடன் முதலிடத்தில் வலுவாக இருக்கின்றது. ஈக்குவடோர் மற்றும் குராசோ அணிகள் தலா 1 புள்ளியுடன் அடுத்த சுற்றிற்கான

வாய்ப்பில் தங்கியிருக்கின்றன. இன்று வெற்றி பெறுகின்ற அணிகள் அடுத்த இடத்தை பிடித்துக்கொள்ளும். குறிப்பாக குராசோ தற்போது மோதி வருகின்றது. குராசோவுக்கு இடையிலான போட்டி ஐவரி கோஸ்டுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஐவரி கோஸ்ட் கொஞ்சம் முன்னணியில் இருக்கின்றது. குராசோ இந்த போட்டியில் தோல்வியடைந்தால் ஈக்குவடோர் அணிக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்குரிய நிகழ்நிலைகள் அதிகம் காணப்படுகின்றன. ஜெர்மனியுடன் சமநிலையில் இருக்கின்ற ஈக்குவடோர் அணிக்கு சில வேளைகளில் அந்த வாய்ப்பு இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி இந்த போட்டிகள் எல்லாமே மிக மிக முக்கியமான போட்டிகளாக மாறியிருக்கின்றன. நாடுகளுக்கிடையில் மிக முக்கியமான தீர்மானங்களை, அடுத்த நொக் அவுட் சுற்றுக்கு செல்லுகின்ற தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய போட்டிகளாக இந்த போட்டிகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நேர்களும் இணைந்து கொள்ளுங்கள். நேரலைகளில் நாங்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான அவ்வப்போது அனைத்து விதமான போட்டிகளது முடிவுகளையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். நேர்களும் இணைந்து உங்கள் பாடல்களுடன் எங்களுடன் தமிழ் எக்ஸ்பிரஸில் பயணிக்கலாம்.

0: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: நிகழ்ச்சியில் நமர்த்தி இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவது நேரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் வணக்கம்.
1: துப்பாக்கி படத்துல குட்டி புலி கூட்டம்,
0: குட்டி புலி கூட்டம் பாடல் வரும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: இன்றைய நாளிலே நாங்கள் பல்வேறு விதமான பாடல்கள் நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்து பயணிக்கப் போகின்றோம். இன்று 25ஆம் தேதி, ஜூன் மாதம் 25ஆம் தேதி, பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் பொருந்திய ஒரு நாளாக இருக்கின்றது. அந்த சிறப்பம்சங்களுக்கிடையில் தற்போது உலகத்தில் பல்வேறு விதமான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த விடயங்களை நாங்கள் எங்களது நிகழ்ச்சிகளிலே இணைத்து கொண்டு 4 மணி பொழுது இனிய பொழுதாக உங்களுக்கு மாற்றித் தருவதற்காக, உங்களது பாடல்கள் மூலம் மாற்றிக்கொள்வதற்காக நாங்கள் உங்களுடன் இணைந்து பயணிக்கப் போகின்றோம்.

0: அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் சரியாக 5:35. நேர்கள் சுயமார் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே இக்குழுவில் ஈக்வடோர் மற்றும் ஜெர்மனி ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் மிக இறுக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒன்று கொண்டு என்ற கோல் கணக்கில் இப்போது ஜெர்மனி ஈக்வடோர் ஆகியன சம நிலையில் இருக்கின்றார்கள். ஜெர்மனி ஏற்கனவே அடுத்த சுற்றுக்கு தெரிவான நிலையில் ஈக்வடோருக்கு இது மிக முக்கியமான போட்டியாக அமைந்திருக்கின்றது என்ற வகையில் ஈக்வடோர் தம் பிடித்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். அதேபோல் இன்றைய போட்டியில் மற்றொரு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐவரி கோஸ்ட் மற்றும் குரோக்கோ அணிகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற போட்டியில் இப்போது ஐவரி கோஸ்ட் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வகிக்கின்றது. இதுவும் இ பிரிவு அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியும் மிக முக்கியமான போட்டியாக குராக்கோ நாட்டுக்கு இருக்கின்றது. ஐவரி கோஸ்ட்டுக்கு இல்லாவிட்டாலும் குராக்கோ நாடுகள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்றாலும் போட்டி இப்போது ஐவரி கோஸ்ட் பக்கம் காத்து வீசுவதாக தெரிகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் சரியாக 5:21. நேர்கள் உங்கள் விருப்பப் பாடல்களை கேட்டு மகள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: இன்னைக்கு மாலை வணக்கம் கோதாஸ் கேட்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம், நன்றி. நீங்கள் நலம் தானே? என்ன?
1: நாங்களும் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறோம். இன்றைக்கு மைக்கேல் ஜாக்சன் நினைவு நாள், அவரை நினைவு கூர்ந்து கொண்டு.
0: அதுக்கு தான் இந்த பாட்டு இந்த பிஜிஎம் போகுது. நான் அதை சொல்ல இருந்தா நீங்கள் தொடங்கி முந்தித்தீங்களா?
1: முந்திட்டோம். இது பாடற உன்னுடன் படத்துல இருந்து வானம் வண் மண்ணில் வந்த நின்றது ஹரிஹரன் பாட்டை கேட்போம். ஹரிஹரனும் சோடிஜாரன் தெரியல.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி.
0: ஆமாம், இன்றைய நாள் மிக முக்கியமான நாட்களில் ஒன்றாக விளங்குகின்றது. குறிப்பாக இன்று பல்வேறு விதமான திரை உலக நட்சத்திரங்களில், குறிப்பாக இந்த பாடல் விடயத்திலே உலகம் ஏற்றி போட்டிய மைக்கேல் ஜாக்சன் அவரது நட்சத்திர அந்தஸ்து பெற்ற உலகெங்கும் பலரால் ஏற்றி போட்டி கொண்டாடுகின்ற மைக்கேல் ஜாக்சனின் மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. அந்த நாள் மட்டுமல்ல, இன்று சர்வதேச அளவுகளில் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஐரோப்பிய வெப்ப அலை தொடர்பாக, கடும் வெப்ப அலை ஐரோப்பாவில் தொடர்ச்சியாக வீசி வருகின்றது. குறிப்பாக பிரான்ஸ் போன்ற நாடுகளில் 40 மேற்பட்டோர் பலியாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் இந்தியா ஒரு முக்கியமான தினத்தை இன்றைய நாளில் நினைவு கூறுகிறது. இந்திய மத்திய அரசின் அரசியல் அமைப்பு படுகொலை தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குறிப்பாக இந்திரா காந்தி காலத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஜனநாயகத்தின் கருப்பு தினம் என்று இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. 43 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் தான் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அறிவித்தார். அதனால் இன்றைய தினம் வரலாற்றில் கருப்பு தினம் என்று இந்தியாவில் அழைக்கப்படுகின்றது. 43 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை அறிவித்து 1975 ஜூன் 25 காங்கிரஸ் ஆட்சியில் போது இந்த சம்பவத்தை மேற்கொள்கின்றார். இது மிகப்பெருமளவில் இந்திய மக்கள் மீது கொடூரமான தாக்குதல்கள், கைதுகள் என்று பலவற்றை மேற்கொள்வதற்கு வித்திட்டது. அந்த வடு இன்னும் இந்திய அரசியலில் மாறாத வடுவாக இருக்கின்றது. 1971 523 பேர் கொண்ட மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் காங்கிரஸ் 352 உறுப்பினர்களை கொண்டிருந்தது. அந்த மக்களவையின் இவ்வாறான மிகப்பெரிய உறுப்பினர்கள் இருந்தமையினால் 75 ஆண்டு இந்திரா காந்தி எமர்ஜென்சி என்பதை அறிவித்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து இந்திரா காந்தி அடுத்த தேர்தலில் படுதோல்வி அடைவதற்கும் அது காரணமாக அமைந்திருந்தது.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.

0: அது உன்னுடன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 5:32 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருப்பதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் ஈசன் கேக்குறது, எப்படி இருக்கீங்க?
0: நலம் ஈசன், நன்றி. நீங்கள் நலமா?
1: ஆமாம், நலமா இருக்கலாமா? இருக்கு.
0: நீண்ட இடைவேளைக்கு பிறகு
1: இன்றைக்கு வந்து என் அம்மாண்ட பிறந்த நாள். ஸோ அவாக்கு வாழ்த்து சொல்லிக்கொண்டு எனக்கு ராஜாவின் பார்வையில் படத்துல இருந்து அம்மன் கோயில் எல்லாமே சந்திராதேவி.
0: உங்கள் அம்மா சந்திராதேவிக்கு எங்களது இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.
1: நன்றி, நன்றி.
0: அம்மா கேட்பவோ ரேடியோ இல்லை?
1: இல்லை இல்லை.
0: வாழ்த்தை சொல்லி விடுங்க.
1: சொல்லி விடுங்க.
0: சரி, பாடல் ஒழிக்கிறது. நன்றி,
1: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நேரம் இப்பொழுது 5:34. இன்று சர்வதேச மாலுமிகள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25 உலகளவில் இந்த மாலுமிகள் தினம் கொண்டாடப்படுகின்றது. உலக பொருளாதாரத்திற்கும் சர்வதேச வர்த்தகத்திற்கும் கடல் வழியே பயணித்து மாலுமிகள் ஆற்றும் தன்னலமற்ற பங்களிப்பை அங்கீகரிப்பதுதான் இந்த நாளின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. இது IMO என்ற அமைப்பினால், இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய IMO என்ற அமைப்பினால், அதாவது சர்வதேச கடல்சார் அமைப்பால் 2010 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2011 இந்த நாள் அதிகாரபூர்வமாக உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகின்றது. மாலுமிகள் என்பவர்கள் பொதுவாக மிகப்பெரிய சவால்களை வாழ்வில் சந்திப்பவர்கள். குடும்பங்களை விட்டு பல மாதங்கள் கடலில் தங்கியிருத்தல், மோசமான வானிலை மற்றும் கடல் சூறாவளிகளை எதிர்கொள்ளல், கடல் கொள்ளையர்களின் அச்சுறுத்தல்கள், கடுமையான உடல் மற்றும் மன உளைச்சல்கள், எல்லாவற்றையும் விட அம்மாவின் பாசத்தை இழந்து தூரத்தை வாழ்பவர்கள்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: keep listening to CMR Tamil HD.
1: வல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரிடுகின்றார். வணக்கம்.
1: வணக்கம், நான் மதி கழிக்கிறேன்.
0: ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் நலமா?
1: ஓ நான் நலமா
0: இருக்கேன். என்ன பாடலோட வந்தீங்கள்?
1: பாடல் இன்றைக்கு நினைத்தேன் வந்தது பற்றி, அந்த பொட்டு வைத்து பூ மடிக்கும் நிலா.
0: சரி,
1: ஜெர்மனி ஃபுட்பாலில் சரியான ஃபேமஸ் ஆனால் ஜெர்மனிக்கே பயங்கர டஃபாக கொடுக்கணும்.
0: அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இக்கோடர் இவ்வளோ பெரிய டஃபாக கொடுக்குது, ஜெர்மனி கொஞ்சம் கதி கிளங்கித்தான் நிற்குது. ஒன்றும் செய்ய, அங்கே ஐவரி கோஸ்ட்டை தங்கட வேலையை காட்டி கொண்டு போயினேன்.
1: பழம்பெருமை வாய்ந்த அணி
0: லீடிங்ல நிக்குது, ரெண்டு கொண்டு ஜெர்மனிக்கு ஒரு பெரிய சவாலா போச்சு. இப்ப குளிர் ரெண்டு ஜெர்மனி ஒன்றுண்டா பாரு.
1: நன்றி
0: பாடலோடிக்கும், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. ஆமாம், நேர்களை இப்பொழுது இந்த ஜெர்மனி அணிக்கு எதிராக ஈக்வடோர் அணி இரண்டு கோல்களை போட்டிருக்கின்றது. ஜெர்மனி அணி மிகப்பெரிய ஒரு ஜம்பவான் இந்த ஃபிஃபா உலகின்ற கால்பந்தாட்ட போட்டிகளில். பொதுவாக இந்த ஜெர்மனி அணியை பொறுத்தவரையில் ஃபிஃபா உலகின்ற கால்பந்தாட்ட போட்டிகளில் நான்கு தடவை கிண்ணம் வென்ற அணி என்ற பெருமை இருக்கின்றது. ஐந்து தடவை பிரேசில் என்றால் நான்கு தடவை ஜெர்மனி. 54, 74, 90, 2014 அப்படி இருக்கக்கூடிய ஜெர்மனி அணிக்கு எதிராக இப்போது ஈக்வடோர் அணி ஒரு சாதனை கோலை போட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். என்றாலும் ஜெர்மனி அணி அடுத்த நொக் அவுட் சுட்டுக்கு தெளிவாகி இருக்கின்றது, அது வேறு கதை. என்றாலும் ஈக்வடோர் வழங்குகின்ற இந்த டஃப் மிக பலமான ஒரு அணிக்கு எதிராக. ஈக்வடோரும் ஒரு சலை தனி அல்ல, பொதுவாக தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே உதைபந்தாட்டம் என்றால் அவர்களுக்கு நிகர் அவர்கள்லாம். ஈக்வடோர் கடந்த காலங்களில் ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் பல தடவை தெரிவாகி இருக்கின்றது. 2002, 2006, 2014, 2022, 2026 என்று மிகப்பெரிய வெற்றிகரமான டூர்னமெண்ட்டை முடித்திருக்கின்றார்கள். அவர்கள் பல தடவைகள் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகின்ற மிகப்பெரிய அளவில் தங்களது திறமைகளை காட்டியிருக்கக்கூடிய அணி என்ற வகையில் இப்பொழுது 2022 கட்டாரில் நடைபெற்ற போட்டியிலும் ஈக்வடோர் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது. இப்பொழுது அந்த ஆட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய போட்டி முடிவுகள் எவ்வாறு அமையும் என்று. நிச்சயமாக ரசிகர்களுக்கு மிகச்சிறந்த போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கின்றது என்பதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை தொடர்ச்சியாக இணைக்க இருக்கின்றோம். இப்பொழுது முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் தாரணி, கேட்கிறேன், எப்படி இருக்கீங்கள்?
0: நலம் தாரணி, நன்றி. நீங்கள் நலமா?
1: ஓ, நான் நல்ல.
0: சரி, என்ன பாடல்?
1: வேலை முடிஞ்ச வழியில வாழ்ந்தாச்சப்போ.
0: வேலை முடிஞ்சு
1: பாட்டு எனக்கு வந்து சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து கண்கள் இரண்டால் அந்த பாட்டுக்கு.
0: சுப்பிரமணியபுரம்,
1: அது இந்த பாட்டு. நீங்க முதல்ல இந்த பிஜிஎம் போடுங்க, நான் ஜோதிச்சேன், நான் ஏன் போடுறீங்க இது எனக்கு அப்ப தெரியாது. நீங்க சொன்ன பிறகு தான் நான் அதுக்காக தான் இது போட்டேன். நீங்க
0: மைக்கேல் ஜாக்சனுக்கு இங்கிலீஷ் பாட்டை போடல, அது இதை
1: போட்டு இல்ல, ஏதோ ஒரு டான்ஸ் பாட்டு தானே. ஓகே, நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பவான், எப்படி இருக்கீங்க?
0: நலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி? என்ன நடக்குதுன்னு தெரியல. ஜெர்மனி செலவுல சும்மா ஒரு சரியா பாப்பா என்ன, ஜெர்மனி இப்படி விடாது,
2: எனக்கு வந்து பாட்டு வந்து டிஎம்எஸ் பாடின பாட்டு கண் எதிரே தோன்றினால்.
0: கண் எதிரே தோன்றினால், எப்போது தோன்றினால்? இது இருவர் உள்ள திரைப்படத்திலிருந்து அந்த பாடலொலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், ஒன்பா.
0: ஒன்பா வாங்க.
3: எனக்கு கோல்மால் படத்துல இருந்து
0: கோல்மால்.
3: ஆமா,
0: பாட்டு தெளிவா சொல்லுங்க.
3: நீ பேசும் பூவா,
0: நீ பேசும் பூவா. சரி,
3: நன்றி
0: நன்றி வன்பா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் சாரா.
0: சாரா வாங்க.
4: எனக்கு வந்து உன் சமையல் அறையில் நான் உப்பா சக்கரை அந்த பாட்டு.
0: உன் சமையல், அப்ப வீட்டை அவர் தான் சமைக்கிறார்.
4: அவ்வளவு கொடுத்து வைக்கல, அவருக்கு ஒம்லெட் போட தெரியும், டீ ஊத்த போட தெரியும்.
0: ரெண்டாலும் பாட்டு உங்களுக்கு என்ன? சரி, அவருடைய பேர்ல நீங்க கேட்கறீங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நம்பி எழுதுறேன்.
0: நம்பி வாங்கோ. வணக்கம்.
5: வெள்ளி மேலரி தாங்க. எனக்கு
0: வெள்ளி மேலரி.
5: ஆமாம்,
0: யாழ் நின்றாலும் வெள்ளி மேலரை போடுவோம். என்ன?
5: ஓமாம், கேட்டு பார்ப்போம், அதை மாறியாத கேட்டு பார்ப்போம்.
0: நிகழ்ச்சியில் ஆமாம், நேர்களது விருப்ப பாடல்கள் ஒலிக்கும், காத்திருங்கள். எங்களது அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியினிடையே பாடல்கள், உங்களது விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும்.

0: இப்பொழுது நேரம் சரியாக 5:57. போட்டி ஈக்வடோர் மற்றும் ஜெர்மனி அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இப்போது மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போட்டிகள் முடிவடையும் தருவாயை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஈக்வடோர் 2 போட்டிருக்கின்றது ஜெர்மனிக்கு எதிராக. ஜெர்மனி 1 இருக்கின்றது. அதேவேளை அதே ஈ பிரிவில் மற்றொரு போட்டி மிக இதே போன்று இடம்பெற்று வருகின்ற மற்றொரு போட்டியில் ஐவரி கோஸ்ட் மற்றும் கராக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்பொழுது 2-0 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணி முன்னணி வகிக்கின்றது. இந்த போட்டியில் ஐவரி கோஸ்ட் ஏற்கனவே 2 இடத்தில் இருக்கின்றது. கராக்கோ அணி போட்டியிலிருந்து இப்போது ஏறத்தாழ விலகி இருக்கின்ற அணிகளில் ஒன்றாக மாறியிருக்கின்றது. ஈக்வடோர் புள்ளிப்பட்டியலில் 3 இடத்தில் இருக்கின்றது. ஜெர்மனி 1 இடத்தில் இருக்கின்றது. இந்த நிலையில் இப்போது போட்டிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இன்று பல்வேறு போட்டிகள் தொடர்ச்சியாக இடம்பெற காத்திருக்கின்றன. 6 போட்டிகள் இடம்பெறுகின்றன. இன்று 2 போட்டிகள் இப்பொழுது முடிவடையும் நிலையில் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 டியூனீசியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி எஃப் பிரிவில் இடம்பெற இருக்கின்றது. அதே எஃப் பிரிவில் ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளும் மோத இருக்கின்றன. டியூனீசியா நெதர்லாந்துகளுக்கு இடையிலான போட்டியில் டியூனீசியா ஏற்கனவே போட்டியிலிருந்து விலகி இருக்கின்றது, விலக்கப்பட்டிருக்கின்றது. நெதர்லாந்து இந்த புள்ளிப்பட்டியலில் இந்த எஃப் பிரிவில் 1 இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அணி. அந்த அணியுடன் டியூனீசியா மோதுகின்றது. அதேபோல் ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஜப்பான் 2 இடத்தில் இருக்கின்றது, ஸ்வீடன் 3 இடத்தில் இருக்கின்றது. ஜப்பானுக்கும் ஸ்வீடனுக்கும் மிக கடுமையான போட்டியாக இந்த போட்டி அமையப் போகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதேபோல் இன்றைய போட்டிகளில் இன்னொரு போட்டி இடம்பெற இருக்கின்றது. என்னும் ஒரு பிரிவினது போட்டி டி பிரிவுக்கான போட்டி. டி பிரிவுக்கான போட்டியில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் துருக்கி அணிகள் மோத இருக்கின்றன. ஐக்கிய அமெரிக்கா டி பிரிவில் 1 இடத்தில் இருக்கின்றது. துருக்கி 4 இடத்தில் ஏற்கனவே நீக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. அதேவேளை அதே டி பிரிவில் பரகுவே மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டிகள். ஆஸ்திரேலியா டி பிரிவில் 2 இடத்தில் இருக்கின்றது. பரகுவே 3 இடத்தில் இருக்கின்றது. பரகுவே மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு கனமான போட்டியாக அமைய இருக்கின்றது. என்ற வகையில் இந்த போட்டிகள் மிக விறுவிறுப்பான போட்டிகளாக மாறவும் இருக்கின்றன என்பதை இந்த வேளையிலே நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது இன்றைய நாளில் 56 போட்டி. மொத்தமாக 72 போட்டிகள் குழுநிலை போட்டிகளில் இடம்பெற இருக்கின்றன. 56 போட்டி இன்று இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. 55 மற்றும் 56 போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவையும் முடிவடையும் தருவாயில் இருக்கின்றன. நேரம் இப்பொழுது 6:00. இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நாங்கள் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்தோம்.
1: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. ஆரோக்கியமான இலங்கை என்ற தேசிய திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களிடையே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் பாடசாலை சிற்றுண்டிகளுக்கான விசேட பரிந்துரைக்கப்பட்ட உணவு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் கைவிடப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட அம்பாறை பொது வைத்தியசாலையின் பெண் உடற்பயிற்சி நிபுணர் மரணம் கழுத்து நெரிக்கப்பட்டதால் ஏற்பட்ட கொலை என பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்டு வரும் சோதனைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வடக்கு கடற்கரையில் முன்மொழியப்பட்ட திரவ பெட்ரோலிய எரிவாயு நிலையம் நிறுவுவது குறித்து ஒட்டோவா மக்களின் கருத்துக்களை ட்ரெயின் பசிபிக் நிறுவனம் பெறத் தொடங்கியுள்ளது. வங்கதேச விமானப்படையை நவீனமயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக சீனாவில் தயாரிக்கப்பட்ட J-10C ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்ய வங்கதேசம் திட்டமிட்டுள்ளது.
2: CMR Tamil HD 101.3.

6:02. நேர்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் நேர்களது பாடல்கள், விருப்ப பாடல்கள் மற்றும் எங்களது தகவல்கள் என்பவற்றுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இப்பொழுது ஐவரி கோஸ்ட் மற்றும் குராக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 2-0 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. அதேவேளை ஜெர்மனி மற்றும் ஈக்வடோர் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் முடிவுக்கு வந்திருக்கின்றது. 2-1 என்ற கோல் கணக்கில் ஈக்வடோர் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இது இன்றைய போட்டியின் ஈ குழுவின் குழுநிலை ஆட்டங்கள் இப்பொழுது நிறைவு பெற்றிருக்கின்றன. நேர்களை, இதுவரை ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு மற்றும் இ பிரிவு இவற்றுக்கு இடையிலான குழுநிலை ஆட்டங்கள் இப்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இந்த குழுநிலை ஆட்டங்கள் நிறைவு பெற்ற பின்னர் மொத்தம் 48 அணிகளில் 32 அணிகள் தெரிவு செய்யப்படும், 16 அணிகள் நீக்கப்படும். அந்த 16 அணிகளை நீக்குவதற்கான சுற்று தான் இப்போது 3வது சுற்றாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குழுநிலை ஆட்டத்தில் 3வது சுற்றாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது, 3வது கட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இந்த 16 அணிகள். எந்த 16 அணிகளை நீக்குவது என்பதுதான் இப்போது தீர்மானம். அந்த தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான போட்டிகளாக இந்த போட்டிகள் மாறியிருக்கின்றன. எந்தெந்த அணிகள் நீக்கப்பட்டு, 16 அணிகள் நீக்கப்பட இருக்கின்றன. நீக்கப்பட்டு 32 அணிகள் நோக் அவுட் சுற்றுக்கு தெளிவாக, 1வது நோக் அவுட் சுற்றுக்கு தெளிவாக இருக்கின்றன. 32 அணிகளுக்கு இடையிலான நோக் அவுட் சுற்று ஆரம்பமாக இருக்கின்றது என்ற வகையில் இந்த போட்டிகள் மிக விறுவிறுப்பான போட்டிகளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அணிகளுக்கு மிக முக்கியமான போட்டிகளாக சில அணிகளுக்கு இது மாறியிருக்கின்றது. 2-3 இடங்களில் இருக்கக்கூடிய அணிகள் மிக கடுமையாக போட்டியிட இருக்கின்றன. நேற்றைய தினம் கனடா தோல்வியுற்றது. கனடா தோல்வியுற்றாலும் 32 அணிகளில் ஒன்றாக தெரிவாகி இருக்கின்றது. அது தென் ஆப்பிரிக்க அணியுடன் வருகின்ற ஜூன் மாதம் 28 தேதி மோத இருக்கின்றது. 1வது நோக் அவுட் போட்டிகள் வருகின்ற ஜூன் மாதம் 28 தேதி இடம்பெற இருக்கின்றன. கேட்டுக்கொள்ளுங்கள் நேர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 28 தேதி தென் ஆப்பிரிக்கா மற்றும் கனடா ஆகிய அணிகளுக்கு இடையில் 1வது நோக் அவுட் போட்டி இடம்பெற இருக்கின்றது. கனடாவுடன் தென் ஆப்பிரிக்கா மோத இருக்கின்றது.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: வாகன சாரதி பயிற்சி நிலையங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்றுவிப்பாளர்கள் கட்டாயமாக முறையான பயிற்சி உரிமத்தை கொண்டிருக்க வேண்டும் என இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தின் அதிகார சபைகள் ஊடாக படிப்படியாக பறித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு தனது முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் MH ஜிவரலுல்லா அறிக்கை வெளியிட்டுள்ளார். ரோயல் லிபேஜ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய ஆய்வில் கனடாவில் மிகவும் மலிவு விலையுள்ள 15 நகரங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் 50% அதிகமான கனடியர்கள் அந்த நகரங்களில் ஒன்றிற்கு குடிபெயரும் எண்ணத்துக்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் அமெரிக்காவின் அடுத்தகட்ட ராணுவ தலையீடுகளை தான் விரைவில் தொடங்கக்கூடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: தலைப்பின் உச்சம் தமிழ் HD. நேரம் இப்பொழுது 7:10. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222. நிகழ்ச்சியில் இந்த மனத்தியாலத்தின் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் எஸ்பி சரண் பேசுறேன்.
0: எஸ்பி சரண், வாங்கோ, எப்படி இருக்கீங்க?
1: நீங்க எப்படி?
0: ஓ, நலம் நலம், நன்றி.
1: நாங்கள் உங்களோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கக்குள்ள ஜாம்பவான் ஒன்னு செய்ய முடியாம போச்சு. எக்வடோர், ஜெர்மனி.
0: ஜெர்மனி, உண்மைதான்.
1: அதை பார்த்து கொண்டு கேட்கல, அப்பதான் ஜோதிச்சேன். அந்த அந்த முதல் 5-6 இருக்க ஜெர்மனிக்கு எந்தெல்லாம் வேண்டும், அப்ப நாங்க நேற்றுக்கு தோற்ற பேர் கொலைப்படுத்தவில்லை. அவர் ரவுண்ட் 32 வந்துட்டு இருந்தாங்க.
0: ஜெர்மனி வந்துட்டு அடுத்த இப்ப இன்றைக்கு இன்னொரு மேட்ச் நடந்தது தானே, குரோக்கோ அணிக்கும் ஐவரி கோஸ்டுக்கும். ஐவரி கோஸ்டும் வந்துடுது,
1: ஐவரும் வந்துடுது,
0: ரெண்டும் வந்துடுது.
1: அப்ப ஜெர்மனி என்றா அதை தோக்க முடியாத டீம் என்ற டீம்கள் தானே,
0: அதெல்லாம் பழம்பெருமை வாய்ந்த
1: பழம்பெருமை வாய்ந்த டீம். இன்றைக்கு எக்கூட ரெண்டு கொண்டு வாங்கினது பார்த்தேன், சரி, எல்லாம் நல்லதுக்கு தான் ரெண்டு போட்டோம். உங்களுடைய நடிச்சல் நீச்சல் பிரச்சனை கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்ப நான் ஒரு பழைய பாட்டுக்கு போக மட்டும் பாக்குறேன். இந்த நேரம் நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும், நிழலு நிழலும் சேரும் போது ரெண்டு ஒன்றாகும்.
0: சூப்பர்.
1: பழைய பாட்டு தான் சொன்னாலும் இன்றைக்கும் பட்டி தொட்டி முழுக்க இன்றைக்கும் எல்லாரும் கேட்கிற பாட்டு,
0: அருமையான பாடல், நல்ல நல்ல மெட்ட அந்த பாடல்.
1: ஓ, அதை போடுங்க, கேட்போம் இந்த நேரம்
0: அந்த பாடல் ஒழிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமை.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சாந்தன்
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: நட்சத்திரம் படத்துல இருந்து இந்த அவள் ஒரு மேனகை என்ற பாட்டு இருக்கு, இந்த பாட்டோட.
0: அவள் ஒரு மேனகை என்ற பாடல் ஒழிக்கும். சாந்தன், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: ஓகே, நன்றி, வணக்கம்.
0: இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த

0: நேரையும் நாங்கள் இணைத்து கொண்டு பாடல்களுக்கு செல்கிறோம். வணக்கம். நலன் தேவகுமார், நன்றி. நீங்கள் எப்படி?
1: அருமையான தகவல்கள், அருமையான ஜெர்மன் தான் ஒரு பின்னடவை சந்திச்சு பார்ப்போம். மாநாடு படத்துல இருந்து நீ வேறு நாம் வேறு அந்த பாடல் கேட்போம்.
0: என்ன படம்?
1: மாநாடு.
0: மாநாடு. நீ வேறு நான் வேறு.
1: நீ வேறு
0: நான் வேறு.
1: நீ வேறு நான் வேறு அந்த பாடல்.
0: சரி, நன்றி தேவகுமார்.
1: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் மாசன், நான் மதன் அழைக்க நலமா இருக்கிறீங்களே?
0: நலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அருமையான தகவல்கள் போய் கொண்டு வந்தது, நன்றா இருந்தது. நான் இந்த பாட்டை கேட்போம். ரெண்டு பாட்டு, எந்த விருப்பம் இந்த பாட்டு என்ன? காதலிக்க நேரமில்ல இருந்து என்னை இழு இழு இழு இழு இழு என்று இழுத்துதடி, அந்த பாடலடி ஜெர்மனியின் செந்தேன் மலரே.
0: நீங்க சொல்லுங்க உங்களோட விருப்பத்தை. ரெண்டு பாட்டும் போடலாம், இது போடலாம்.
2: ஜெர்மனிய பத்தி, ஜெர்மனிய கதைச்சபடியா இப்ப ஜெர்மனியின் செந்தேன் மலர் அந்த பாட்டை கேட்போம்.
0: சரி, ஜெர்மனியின் செந்தேன் மலரே. சரி, அந்த பாடல் ஒலிக்கு நன்றி மதன்.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். நலம் மூர்த்தி, நன்றி. நீங்கள் எப்படி? நலம்
3: தானே? பழைய பாட்டுக்கு யோசிக்கும்.
0: என்ன பாடல்?
3: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எது. அந்த பாடல்,
0: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
3: நன்றி, வணக்கம்.
0: ஆமாம், நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பாகும். பஞ்சாட்சரம், சாந்தன், தேவகுமார் மற்றும் மதன் மூர்த்தி ஆகியோரது பாடல்கள் இப்போது கிடைக்க பெற்றிருக்கின்றது. அவர்களது பாடல்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாக இருக்கின்றன. நேரம் இப்பொழுது சரியாக 7:14. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
0: நேர்களை, ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலை நிலவி வருகிறது. பிரான்சில் 40 மேற்பட்டோர் இறந்த செய்தியை கேள்விப்பட்டோம். அதேபோல் லண்டனிலும் பல்வேறு விதமான வெப்ப அலை தொடர்பான முட்காப்பு நடவடிக்கைகள் எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன. இப்போது ஸ்பெயினில் 3 நாட்களில் 213 பேர் பலியாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஐரோப்பா கண்டம் இதுவரை கண்டிராத மிக கடுமையான மற்றும் தீவிரமான வெப்ப அலையின் பிடியில் சிக்கி தவித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. முன்னெப்போதும் இல்லாத அளவிலான வெப்பநிலை உயர்வு, அவசரகால சிவப்பு எச்சரிக்கை என பல நாடுகளின் இயல்பு வாழ்க்கை இப்போது முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயின் நாட்டில் கடந்த திங்கள் முதல் புதன்கிழமை வரையிலான 3 நாட்களில் மட்டும் 213 பேர் வெப்பத்தின் தாக்கத்தால் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மெட்ரிட் நகரில் உள்ள கார்லோஸ் சுகாதார நிறுவனத்தின் தினசரி மரண கண்காணிப்பு அமைப்பின் தரவுகள் இந்த மரணத்தை உறுதிப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 42 °C வெப்பநிலை உயர்ந்திருப்பதாகவும், வழக்கமாக குளிர்ந்த வானிலையை கொண்டிருக்கும் வடக்கு பகுதியான பாஸ்க் பிராந்தியம் உட்பட ஸ்பெயினின் பெரும்பாலான பகுதிகள் வெப்பநிலை 40 செல்சியஸ் எட்டியதால் கோடை காலத்தின் ஆரம்பத்திலேயே மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும், இதன் காரணமாக அப்பகுதிகளில் வெளிப்புற விளையாட்டுகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் அனைத்தையும் அதிகாரிகள் உடனடியாக நிறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. நேர்களே, ஸ்பெயின் மட்டுமன்றி பிரான்ஸ், பெல்ஜியம், பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளிலும் இந்த வாரம் ஜூன் மாதத்திற்கான வரலாற்று சாதனை வெப்பம் பதிவாகி இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நேரம் இப்பொழுது 7:17.

0: அந்த பாடல் எஸ் பி சரண் விருப்பத்தில் ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 7:21. நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீர்கள்.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155. 0155.
1: Last minute left. Closing day. The brothers. Chellathukku thanks.
2: Chellam illa da. Selvam.
1: Sari, sari.
5: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
6: முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ராஹித ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி அமைப்பாளர் சரித் வசந்த குமார் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் வர்ண கென்னதிகே அருண ஸ்ரீ சதுரங்க ஆகியோரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாதாள உலக பிரபலம் ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தக விக்ரமரட்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் இருந்தார். அப்போது அவரின் தடுப்பு காவலை இல்லாமல் செய்து அவரை பூசா சிறைச்சாலையை தவிர்த்து வேறு சிறைச்சாலையில் கைப்பதற்காக கரக்கட்டாவின் மனைவி மதுசிகா மதுவந்தி என்பவரிடம் பேரம் பேசப்பட்டிருக்கின்றது. அதன்படி துபாயில் இருந்த கரக்கட்டாவின் மனைவியிடம் 50 கோடி ரூபாய் கோரப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. அந்த தொகை 20 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டது. அதன்படி 12 கோடி ரூபாயை முற்பணமாக மேற்படி நபர்கள் பெற்றிருப்பதாகவும் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அறிக்கை தெரிவிக்கின்றது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஸ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ
2: 416-746-2742.
4: பிஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இன்றைய நாளில் 57வது போட்டி இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. நெதர்லாந்து மற்றும் டியூனீசியா ஆகிய அணிகளுக்கு இடையிலான எஃப் குழுவுக்கான போட்டிகள் இப்போது இடம்பெறுகின்றன. இப்போது இரண்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒன்று நெதர்லாந்து மற்றும் டியூனீசியா ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி எஃப் குழுவுக்கானது. அதே எஃப் குழுவில் ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியிலே இரண்டாம் இடத்தை பெறுகின்ற ஜப்பான், இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற இந்த குழுவில் எஃப் குழுவில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற ஜப்பான் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற ஸ்வீடனுடன் மோதிக்கொண்டிருக்கின்றது. 0-0 என்ற கோல் கணக்கில் இப்பொழுது 38வது நிமிடத்தில் போட்டி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 30வது நிமிடத்தில் அதேபோல் நெதர்லாந்து மற்றும் டியூனீசியா ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் இப்பொழுது நெதர்லாந்து முன்னணி வகிக்கின்றது. 31வது நிமிடத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்து டியூனீசியாவுடனான போட்டியில் முன்னிலை வகிக்கின்றது. ஏற்கனவே இந்த குழுவில் எஃப் குழுவில் நெதர்லாந்து முன்னணி வகிக்கின்றது என்பது, முதலிடத்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நேரம் 7:32. இது தேவகுமார் விருப்பப்பாடல்கள்.

0: நேர்களே, ஃபீஃபா உலக கண்ட கால்பந்தாட்ட போட்டிகளில் இப்பொழுது ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, டி பிரிவு என்பவற்றுக்கான போட்டிகள் இன்றைய நாளிலே நடைபெற்று ஏபிசி ஆகிய பிரிவுகளுக்கான போட்டிகள் முழுமையாக நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்திருந்தன. இன்றைய நாளில் இ பிரிவுக்கான போட்டிகள் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அதில் ஐவரி கோஸ்ட் மற்றும் ஈக்வடோர் ஆகிய அணிகள் வெற்றி பெற்றிருந்தன. ஜெர்மனிக்கு எதிராக ஈக்வடோரும், கராக்கோ அணிகளுக்கு எதிராக ஐவரி கோஸ்ட் அணியும் வெற்றி பெற்றிருந்தது. இப்பொழுது எஃப் பிரிவுக்கான இறுதிப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நடைபெறுகின்ற அனைத்து போட்டிகளும் அந்த பிரிவுகளுக்கான இறுதிப் போட்டிகள், இறுதிநிலை போட்டிகள். இப்போது டியூனிஷியா, நெதர்லாந்து அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. 2-0 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்து முன்னணி வகிக்கின்றது. ஜப்பான், ஸ்வீடன் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இது 58வது போட்டி நடைபெறுகின்ற, மொத்தமாக நடைபெறுகின்ற போட்டிகளில் இன்று 56வது போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இப்பொழுது 57-58வது போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜப்பான், ஸ்வீடன் அணிகளுக்கு இடையில் 0-0 என்ற கோல் கணக்கில் இப்போது சமநிலை ஆட்டமிடப்படுகிறது. 59வது மற்றும் 60வது போட்டிகள் 10 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. துருக்கி மற்றும் யுஎஸ்ஏ, பரகுவே மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளுக்கு இடையில் அந்த போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது. இன்றைய போட்டி ஜெர்மனி மற்றும் ஈக்வடோர் அணிகளுக்கு இடையிலான பரபரப்பான போட்டி. மிகச்சிறந்த ஒரு வெற்றியை ஈக்வடோர் பெற்றிருக்கின்றது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில், விறுவிறுப்பான போட்டியில், தென் அமெரிக்க பிராந்திய சுற்றில் சாம்பியன் அர்ஜென்டினாவுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு பலம் வாய்ந்த சவாலாக உலக கிண்ணத்துக்கு நுழைந்த ஈக்வடோர் அணிக்கு அடுத்த சுற்று வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருந்தது. அந்த வாய்ப்பு நூலுலையில் இருந்தபோது ஏற்கனவே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்ட பலமிக்க ஜெர்மனிக்கு எதிராக எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆவேசத்துடன் ஈக்வடோர் அணி இந்த போட்டியில் வாழ்வா சாவா என்ற நிலையில் களமிறங்கியது. அதேபோல் மிக ஆக்ரோசமாக விளையாடி, மிக மேக்சிமம் என்று சொல்வார்கள், அந்தளவுக்கு தமது திறமையை வெளிப்படுத்தி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தி ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றது ஈக்வடோர். உண்மையில் ஜெர்மனி அணியை ஒரு கந்துக்குட்டி அணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய நாடு ஈக்வடோர். அந்த நாடு தோற்கடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். தென் அமெரிக்காவில் ஒரு மிகச்சிறந்த அணியாக இருந்தாலும் ஜெர்மனிக்கு பல உலக கிண்ணம் தொடர்பில் பல்வேறு விதமான அனுபவங்கள் இருக்கின்றது. மிக அதிகளவான போட்டிகளில் விளையாடிய அனுபவம், 4 தடவைகள் கிண்ணத்தை சுவீகரித்த அனுபவம். இதைவிட ஐரோப்பிய கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் ஜெர்மனி சாதிக்கின்ற சாதிப்புகள், இவற்றுக்கு மத்தியில் ஈக்வடோர் இன்றைய வெற்றியை படைத்திருப்பது ஒரு வரலாற்று சாதனைதான். இன்றைய சாதனையில் இன்னொரு பரபரப்பான விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒட்டுமொத்த கால்பந்து உலகத்தையும் கவனத்தையும் அது ஈர்த்திருக்கின்றது. இன்று மைதானத்தில் இருந்த ரசிகர்களுக்கு அந்த ஆட்டத்தை பார்ப்பதை விட இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான ஆட்டத்தை பார்ப்பதென்பதை விட நியூஜெர்சி மைதானத்தில் அந்த பணியில், நடுவர் பணியில் ஈடுபட்ட நடுவரை பார்ப்பதில் அதிகளவு நேர்கள் ஆர்வமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பரபரப்பான ஆட்டத்தின் நடுவராக கடமையாற்றியவர் ஒட்டுமொத்த கால்பந்தாட்ட உலகத்தின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்ற ஒரு பெண் நடுவர், டோரி பென்சோ என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் நடுவர் இந்த போட்டிக்கு நடுவராக இருந்திருக்கின்றார். இதன் மூலம் ஆண்களுக்கான ஃபீஃபா உலக போட்டியொன்றை நடுவராக பணியாற்றி தீர்த்த 2வது பெண் நடுவர் என்ற வரலாற்று சாதனையை தனது வசமாக்கியிருக்கின்றார் டோரி பென்சோ. ஏற்கனவே அவர் தென்னாப்பிரிக்க மச்சொன்றின் நடுவராக கடமையாற்றிய நினைவு இருக்கின்றது. அந்த இந்த தொடரில், இப்போது நடைபெறுகின்ற தொடரில் ஏற்கனவே நடுவராக அவர் கடமையாற்றிய ஏ பிரிவில் செக் குடியரசு மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் ஆட்டத்துக்கும் இவரே நடுவராக இருந்திருந்தார். ஒரு பெண் நடுவராக இருந்து மிக திறமையாக ஆண்கள் உலைபந்தாட்ட போட்டிக்கு தீர்ப்புகளை வழங்குகின்ற, மஞ்சள் அட்டைகளை, சிவப்பட்டைகளை எல்லாம் வழங்குகின்ற துணிகரமான ஒரு நடுவராக இந்த பெண் நடுவர் இன்று பார்க்கப்பட்டார். அது போட்டியை நேரே காண சென்ற ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய போனஸாக அமைந்திருந்தது.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் நீங்க
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
4: அதிகாரம் 17 அழுக்காராமை விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்க மடுத்த நேர்களை இணைப்போம். வணக்கம்.
1: வணக்கம். காசிநாதன் கலெக்டர் வாசன்
0: சொல்லுங்கள்.
1: இன்றைக்கு அவ்வளவு படத்துல அதிசய ராகம் ஆனந்த ராகம் என்று சொல்லுங்க, ஈசாஸ் பாடின பாட்டு. நேற்று சென்று ஜம்பவான் கண்ட பேர்த்தே எனக்கு பாட்டு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசண்ணா
0: சொல்லுங்கள்.
2: படிச்சானப்பும் படிச்சான் படிச்சான கண்டு கண்ணாம் வாசன் தான் சிட்டு பறக்குது குற்றாலத்திலன்.
0: சரி, பாடல் ஒலிக்கும் தவம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நேரம் 7:49. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. இப்பொழுது மூர்த்தி விருப்பத்தில் அடுத்த பாடல்.

நேர்களை, இப்பொழுது இலங்கையில் டெங்கு நோய் அபாயம் மிக தீவிரமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை டெங்கு நோயினால் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் 30 மேற்பட்ட மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. உயிர்கொல்லி டெங்கு நோயின் காரணமாக இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்திருப்பதாகவும் சுகாதாரத்துறையினர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளபடி, இதுவரை நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 49,000 அதிகரித்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. 14 மாவட்டங்களில் டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இலங்கையில் தற்போது சிக்கன்குனியா என்ற நோயும் பரவலாக மேல் மாகாணம் மற்றும் ஏனைய மாகாணங்களில் இவ்வாறு பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் தான் இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக உயர்வாகவும் இருப்பதாக சொல்கின்றார்கள். டெங்கு மற்றும் சிக்கன்குனியா ஆகிய நோய்கள் இலங்கையில் பொதுவாக பல்வேறு விதமான பருவ காலங்களில் அவ்வப்போது தலை நீட்டி பாரியளவு சுகாதார அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருகின்றன.

0: நேரம் இப்பொழுது 7:53 நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் காத்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொண்டு வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சிவா அழைக்கிறேன்.
0: சிவா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
0: சார், பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: ஆமாம், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து என்ற பாடல் சிவாவின் விருப்பத்தில் அடுத்த மணித்தி காலத்தில் ஒலிக்கும். நினைத்ததை முடிப்பவன். நேரம் இப்பொழுது 7:55. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் இன்னொரு நேரையும் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம்.
2: வணக்கம். நன்றி,
0: நீங்கள் எப்படி? நலமா? என்ன பாடல்?
2: எனக்கு வந்து நெல்லிக்கனி படத்திலிருந்து நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம்.
0: நான் ஒரு கோவில் பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: நன்றி, வணக்கம். நன்றி.
0: நேரம் இப்பொழுது 7:55. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட நேர்களது பாடல்களை நேர்கள் கேட்கலாம்.
3: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, சபைகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
4: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: நேரம் 7:56 நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மொரின்.
0: மொரின் வாங்க. வணக்கம்.
1: எனக்கு செண்பகமே செண்பகமே செண்பதிகை சந்தனமே அந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: செண்பகமே செண்பகமே அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி நன்றி வாசன். தேங்க்யூ.

மணத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ். டெங்கு நோயுடன் சேர்ந்து சிக்கன்குனியா நோயும் தற்போது தலை தூக்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்துக் கொண்டார். உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தின் அதிகார சபைகள் ஊடாக படிப்படியாக பறித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கென மதியுணவு திட்டத்திலிருந்து முட்டை நீக்கப்பட்டு காய்கறி உணவுகள் மட்டுமே வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் ஸ்டீபன் தாஸ் குப்தா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.